நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. சக ஆண்டு 1948 சரவண மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 25 தேதி, இன்று சனிக்கிழமை. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல் குரல் எண் 151 அதிகாரம் பொறையுடைமை. குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குரலுக்கான விளக்கம், தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். நேரம் 5:56.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: இது FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.
1: நேர்களே, FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இதில் சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறகைகளுக்கும் உள்ள தொடர்பு. தொடர்ச்சி வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, இதில் நினைவலைகள். அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். ஏழு 7:25 நலமாய் வாழ பெண்களின் எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். ஏழு 7:30 காமன்வெல்த் விளையாட்டுகள் போட்டி 2026 அன்றாட முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே.
6: ஏய் மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
7: என்னடா சொல்ற
6: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
7: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
6: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
8: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
1: காலை 8:02 to 8:15 மணி வரையிலும், மீண்டும் 8:30 to 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலியில் இணைகிறார் ஆஜே சாண்டன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த

கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ, 11:02 முதல் 11:30 வரையிலும், மீண்டும் 11:47 முதல் 12 வரை மெலடி மேஜிக். பதினொன்று 30 ஸ்டம்பர் சீசன் 7 டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா. பன்னிரண்டு 50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிரிய மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 கல்லூரி பூக்கள், நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா. மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையாட சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
0: அதிரதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
0: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ்.
7: தினமும்
0: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போவில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 மணி முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 மணி முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். எமது முதன்மையான வரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகரோலா, 8:20 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஃபருக் எம் கே அனந்தலட்சுமி அவர்களின் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் மிருந்தங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா சென்னை அஞ்சல். 10:20 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம்.

11 என்றைக்கு நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தலைப்பு அவசர கால முன்னெச்சரிக்கை. நெறிப்படுத்துபவர் மலர்விழி. 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல். 12:50 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் கே தானலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை. தஞ்சாவூர் சம்பந்தம் ஓதுவார் பாடியுள்ள தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி ஹெல்சபத் அவர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேர் விருப்பம். 2:15 என்றும் இணைவை. 2:40 மொழி பயிற்சியல் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் ஏ முகமது சல்மான் அவர்கள், மாணவர் எஸ் மோகன்ராம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஏ நாராயணன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த். மாலை 5 மணிக்கு இளைய பாரதம். நேரலை நிகழ்ச்சி நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் ராஜேந்திர சோழகம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. ஆறு மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8 மணி முதல் 8:55 வரையிலும், பின்னர் 8:30 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை. இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் விளக்கம். இதில் கொடி வகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பம் உரை. வழங்குபவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்கள். அதைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் கேட்கலாம். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை.

0: நேர்களே, சேவை செய்தி கேட்கலாம். புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் சடல் மகா உற்சவ விழாவில் இன்றிரவு மஞ்சள் நீராட்டு அம்மன் வீதி உலா இடம்பெறும். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மூலக்குளம் சாலத்தெருவில் எழுந்தறியுள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் அருள் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு முத்துமாரியம்மனது 23rd ஆடி மாத உற்சவத்தில் இன்று காலை 7 மணிக்கு அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு மஞ்சள் நீர், திருவீதி உலா பகல் 12 மணிக்கு துவஜ அரோகணம் மற்றும் காப்பு கலைதல்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின்

0: உதாரணமாக அறவொழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடி செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறைய தாம் வாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 6:45 மணித்துளிகள் எஃப்எம் ரெயின்போவில் கேட்கலாம் தெய்வீக ராகம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தெய்வம் மனம் கவழும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகர் ஹாக்கும் நிகழ்ச்சியில் ஒலிக்க ஒரு முதல் பாடல் எஸ் சௌம்யா பாடியது.

0: ஒலித்த பாடல் ராமு பாடியது.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இந்த திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 9 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவருக்கான செய்திகள் இதில். வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்தில் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மாலாடுதுறை செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: பாட்டு பாடுற இன்ட்ரெஸ்ட்ல நான் கூப்பிடுறதே கவனிக்காம போறாரு. கருத்தமுத்து
1: யாரு? காத்தமுதா? இருப்பா இருப்பா இருப்பா, அங்கே குஞ்சு நீரா, இதோ சைக்கிள் நிறுத்திட்டு வரேன். என்ன கதமுத்த, ஆலமரத்து கீழே உட்காந்துக்கிறா? ஏதாவது சாமியார் ஆக போறியா?
0: கதமுத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தான் அப்படியே கலப்பா இருந்ததுன்னு உட்காந்துருந்தேன். இப்பதான் காலையிலேயே வயலுக்கு கொஞ்சம் நல்லா மேல் உரம்லாம் போட்டு வந்தேன். சரி சரி, நீ என்னமோ வெள்ளரிக்காய் பாட்டு பாடிட்டு வந்த.
1: கதமுத்த, டவுனுக்கு போனா அப்படியே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரும்போது மாமனார் அரை கிலோ வெள்ளரிக்காய் வாங்கினார் சொன்னாரு, அப்படியே வாங்கிட்டு வந்தா அப்படியே பாட்டா வந்தது, அப்படியே பாடிட்டு வரேன்பா சைக்கிள்ல.
0: பரவாயில்லையே, உன் மாமனார் கரெக்டாக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. ஏன்னா நேற்று நீ என்ன சொன்ன, மாமனாருக்கு மூட்டெல்லாம் வலிக்குதான், சரியாக நடக்க முடியல அப்படின்னு சொன்னாருன்னு
1: சொன்னார் இல்லையா?
0: ஆமாம். இதுக்கு வெள்ளரிக்காய் அருமையான ஒரு மருந்துப்பா.
1: அப்படியா?
0: ஆமாம்ப்பா, இது தெரிஞ்சு தான் உன் மாமனார் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு.
1: இவ்வளோ நாளாக என்ன வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னதே இல்லை அவரா? இப்போ மட்டும் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னது, நீ சொல்லதான் எனக்கு புரியுது.
0: இந்த வெள்ளரிக்காயில் சிலிக்கான்னு ஒன்று இருக்குது, மூட்டு தசைகளுக்கு வலு அளிக்குது. அது
1: ஓஹோ,
0: வைட்டமின் ஏ, B6, வைட்டமின் சி, அப்புறம் போலேட், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இதெல்லாம் யூரிக் அமில அளவை குறைக்கிற ஒரு விஷயங்களாம்.
1: ஓஹோ,
0: மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் இதனால கிடைக்குதான்ப்பா. அதனால வெள்ளரி பிஞ்சு இருக்குல்ல, இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை குறையுது அப்படின்னு சொல்றாங்கப்பா.
1: ஓஹோ, அது முத்தா, இந்த மூட்டு வலி பிரச்சனை தீர்றதுக்காக தான் வெள்ளரிக்காய் வாங்கினு சொல்லியிருப்பாரோ?
0: இருக்கலாம் இருக்கலாம்ப்பா. வெள்ளரிக்காய் உடம்புக்கு குளிர்ச்சியை தருது, அதனால பொதுவா எல்லாருமே விரும்பி சாப்பிடுற ஒரு காய்
1: தான்.
0: அதை பயிர் பண்ணி நம்ம நல்ல லாபம் அடையலாம். ஏன்னா எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு காய்கறி பயிர் இந்த வெள்ளரிக்காய்ப்பா.
1: ஆமா ஆமா, குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும்பா.
0: ஆமாப்பா, நீ சாகுபடி செய்யணும் நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நீ செய்யவே மாட்டேங்கிற.
1: ஆமாங்க அந்த முத்த, நீ சொல்லதான் எனக்கு யோசனை வருது, ஏன் நம்ம வெள்ளரிக்காய் சாகுபடி செய்யக்கூடாதுன்னு தோணுதுப்பா. காத்துமுத்தா, என் மண்ணு வெள்ளரிக்காய் சாகுபடி செய்யறதுக்கான மண்ணா?
0: எப்பா, உன்னுடைய அந்த புஞ்ச நிலம் இருக்குல்ல, கடல் காடு, அதுலதான் பம்பு செட்டும் வச்சிருக்கிற.
1: ஆமா,
0: தாராளமா நீ சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: ஓ, அந்த ஏரிக்கார ஓரமா இருக்குது அது இல்லையா?
0: ஆமாப்பா, அந்த மணல் கலந்த அந்த வண்டல் மண்ணா இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து வெள்ளரிக்காய் சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற மண்.
1: ஓஹோ,
0: மிதமான வெப்பம், காட்டுல கொஞ்சம் ஈரப்பதம் தான் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெள்ளரிக்காய் சாகுபடி நல்லா வரும்ப்பா.
1: ஓ சரி சரி சரி, அப்போ அந்த மண்ணிலே நான் வெள்ளரிக்காய் பயிரிடுறேன்.
0: தாராளமாக பயிரிடலாம்ப்பா.
1: ஏங்க அது முத்தா, இந்த வெள்ளரிக்காய் பயிரிடுவதற்கான அந்த ஏற்ற பருவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லலாம், இன்னும் பல செய்திகளையும் சொல்ல.
0: ஒன்றும் இல்லைப்பா, இந்த கோடை காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பயிர் செய்யணும்னா இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்திலே நம்ம பயிர் செய்யணும். இல்லை மழைக்காலத்தப்ப நம்ம அறுவடை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாசத்துல நம்ம பயிர் செய்யணும். இந்த மாதிரி பயிர் செய்யற போது நம்ம அந்த நிலம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், வடிகால் வசதி ரொம்ப இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்ப்பா. சரியா?
1: சரி. காதமுத்த, நிலத்தை எப்படி தயார் பண்றது, பயிரிடுவதற்கான விதை எவ்வளவு தேவைப்படும், எப்படி எல்லாம் பயிர் செய்யலாம், அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லு.
0: விதைகளை வந்து நம்ம நடவு செய்யறதுக்கு முன்னாடி நிலத்தை குறுக்கு நெடுக்க 4-5 முறை நல்லா உழவு செஞ்சிடணும்ப்பா. 8x8 அடி இடைவெளி கொடுத்து நீளம் அகலம் ஆழம் இதெல்லாம் 1 அடி இருக்கிற வகையில் குழி எடுக்கணும். ஏக்கருக்கு 550 முதல் 600 குழிகள் இது மாதிரி நம்ம எடுக்கணும்ப்பா. ஒவ்வொரு குழிக்கும் 2 கிலோ எரு போட்டு மேல் மண்ணை அப்படியே மூடி விட்டுணும். அப்புறம் வந்து நம்ம இந்த விதைகளை என்ன செய்யணும், வடித்த 6 அரிசி கஞ்சி இருக்குல்ல, அதில் 100 கிராம் அசோஸ் பயிரிடலாம், 100 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி, இதை நல்லா கலந்து வச்சுக்கிட்டு
1: சரி
0: விதைகளை இந்த கரைசலில் 10 நிமிடம் அப்படியே ஊற வைக்கணும். அப்புறம் விதை நேர்த்தி அதை எடுத்து 1/2 மணி நேரம் நிழலில் உலர்த்தி குழிக்கு 5 விதை இந்த விகிதத்துல நம்ம நடவு செய்யணும்ப்பா.
1: கதமுத்த, ஒரு நாளைக்கு தண்ணி எவ்வளவு பாய்ச்சனா, அந்த நீர் நிர்வாகத்தை பத்தி சொல்லலாம்.
0: விதைகள் விதைச்ச 3ஆம் நாள் நம்ம உயிர் தண்ணி விடணும், நல்லா முளைச்ச பிறகு 1 தண்ணி, அப்புறம் வாரம் 1 முறை வாய்க்கால் வழியாவே நம்ம தண்ணி பாய்ச்சலாம். ஏக்கருக்கு 10 லிட்டர் ஜீவாமிருத கரைசலை தண்ணியோட நம்ம கலந்து விட்டோம்னா வளர்ச்சி அமோகமா இருக்கும்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த, வெள்ளரி பயிரிடுறதுல மேல் உரம் என்ன போடலாம், காய் அதிகமா காக்கிறதுக்கு என்ன வழி செய்யலாம்?
0: விதைச்ச 30வது நாள்ல நல்லா மண்ணை கொத்தி விட்டு ஒரு 50 கிராம் யூரியாவை ஒவ்வொரு குழிக்கும் நம்ம இட்டு நீர் பாசணும்.
1: சரி.
0: 30வது நாள்ல இருந்து தொடர்ந்து 10 நாள் இடைவெளியில 10 லிட்டர் டேங்குக்கு 1/2 லிட்டர் பஞ்சகாவியா இத கலந்து தெளிச்சோம்னாவும் நல்லா செடி வளர்ச்சி இருக்கும்பா. ஒன்னு யூரியாவை போடணும், அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியாவை பயன்படுத்தணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு செஞ்சா கூட நல்ல காய்ப்பு இருக்கும். அப்புறம் பெண்பு அதிகரிச்சு நல்ல விளைச்சல் கிடைக்கணும் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கி ஒண்ணு இருக்கு, எத்திரல் அப்படின்னு. அதை வாங்கி ஒரு 10 லிட்டர் தண்ணியில 2.5 மில்லி அந்த அளவுல கலந்து 15ஆம் நாள்ல இருந்து வாரம் ஒரு முறை 4 முறை தெளிக்கணும்பா. அதாவது ஒரு மாசத்துக்கு தெளிக்கணும். அந்த மாதிரி தெளிச்சோம்னா நல்ல பெண் பூக்கள் எல்லாம் காயாயி நமக்கு நல்ல லாபம் கொடுக்கும்பா.
1: களை எடுக்கிறத அப்புறம் பயிர் பாதுகாப்பு, முக்கியமா அந்த அறுவடை, இது சம்பந்தமா சொல்லுங்க. அந்த முத
0: ஒண்ணு இல்லப்பா, 20-25 நாள் கழிச்ச பிறகு நாம களை எடுக்கணும். களை அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு தடவை கூட எடுத்துக்கிறது நல்லதுப்பா. பழ ஈக்கள் அப்புறம் வண்டுகளுடைய தாக்குதல் வர வாய்ப்பு இருக்கு. மாலத்தியான் மருந்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி அந்த அளவுல நம்ம கலந்து தெளிக்கணும்பா. இது போக சாம்பல் நோய் வர மாதிரி தென்பட்டுச்சுன்னா கார்பன்டசீம் 0.1% இதை நம்ம தெளிக்கலாம். விதைச்ச 45வது நாள்ல அது வந்து காய்கள் வர ஆரம்பிச்சிடும், நம்ம அறுவடைய தொடங்கலாம். 8-10 முறை அறுவடை செய்யலாம்பா.
1: ஓஹோ,
0: அதாவது ஒரு ஹெக்டருக்கு 90 நாள்ல இந்த மாதிரி வந்து 8-10 டன் வரைக்கும் அந்த பிஞ்சு காய்கள் கிடைக்கும்பா. அதை நம்ம விற்பனை பண்ணி நல்லா லாபம் அடையலாம்.
1: சரி,
0: வெள்ளரியா எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு வெள்ளரி சாகுபடி செஞ்சு நல்லா லாபம் அடையறதுக்கு அது வழிவகுக்கும்.
1: கரெக்டா சொன்ன முத, நானும் நாளையிலேருந்து இந்த வெள்ளரி பயிரிட்டதில் முழு கவனம் செலுத்திய நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறமா அதிக மகசூலோடு.
0: நீ முதல்ல வாங்கிட்டு வந்த வெள்ளரிக்காயா எடுத்துட்டு போய் உன் மாமனாருக்கு சாப்பிட்றதுக்கு கூடு.
1: சரி சரி,
0: நீ பச்சையாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம், வேற என்ன செய்யலாம்னு ஐடியா உனக்கு?
1: காத்த முத்தா, ஆலமரத்து கீழே உட்காந்துக்கிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதா? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பா.
0: நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு இங்க உட்காந்துருந்தேன், இப்பதான் உன்கிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: சரி சரி,
0: சைக்கிள்ல நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன்ப்பா.
1: சரி காத்து முத்தா,
0: எங்க வீட்டுல விட்டுட்டு அப்படியே போயிடுப்பா.
1: சரி சரி, உக்கார் சைக்கிள் உக்காருப்பா.
0: சரிப்பா சரிப்பா, சைக்கிள் ஓட்டு.
2: உழவுக்கான செய்தி கேட்டீர்கள். இதில் வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்தின் உரையாடல் இடம்பெற்றது. பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பட்டதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் எங்கள் நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து நாங்கள் வழக்குகள் பதிவு செய்து வருகிறோம். அவர் அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், 1000க்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பம் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
4: அரியலூரிலிருந்து ராம்குமார்.
0: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 101.8 நிலையத்தின் நேரம் 6:55.
6: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது அறிவோம்.
8: சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு தொடர்ச்சியினை கேட்கலாம்.
7: வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள்.
9: பெரும்பாலான பறவைகள் அவை வாழும் சூழலையொத்த நிறங்களை பெற்றிருக்கின்றன. இதன் மூலம் அவற்றால் பிற இறைக்கொல்லி விலங்குகள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். மேலும் அவை தரையில் முட்டையிட்டு அதன் மேல் உட்கார்ந்து அடைகாக்கும் போது பிறரால் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது. சில பறவைகளின் இறக்கைகள் அல்லது வாலில் பளிச்சென தெரியுமாறு பட்டைகள் இருக்கும். அப்பட்டைகள் தன்னை தொடர்ந்து வரும் தன் இனத்தை சேர்ந்த பிற பறவைகளுக்கு சமிஞ்சை காட்டுகின்றன. மேலும் இனப்பெருக்க காலங்களில் சில பறவைகளுக்கு தோன்றும் தூவிகள், கொண்டைகள் போன்றன உரிய இணையை தேர்ந்தெடுக்கவும் அடையாளம் காணவும் உதவுகின்றன. பறவைகள் வாழும் இடங்களை பொறுத்து அவற்றின் உடலில் இருக்கும் இறகுகளின் எண்ணிக்கையும் மாறுபடுகின்றன. குளிர் பிரதேசங்களில் வாழும் பறவைகள் தங்களை குளிரிலிருந்து காத்துக்கொள்ள அதிக எண்ணிக்கையில் இறகுகளை கொண்டிருக்கின்றன. மாறாக வெப்பம் மிகுந்த இடங்களில் வாழும் பறவைகளுக்கு குறைவான இறகுகளே இருக்கின்றன. மனிதர்களின் வளர்ந்த தலைமுடி உதிர்வது போல் பறவைகளின் இறகுகளும் முழு வளர்ச்சி அடைந்த பின் உதிர்கின்றன. அந்த இடத்தில் வேறொரு இறகு வளர்ந்து இருக்கும். இறகுகள் உதிர்வதும் வளர்வதும் ஒரு சுழற்சி போல

0: இவைகள் தங்களை குளிரிலிருந்து காத்துக்கொள்ள அதிக எண்ணிக்கையில் இறகுகளை கொண்டிருக்கின்றன. மாறாக வெப்பம் மிகுந்த இடங்களில் வாழும் பறவைகளுக்கு குறைவான இறகுகளே இருக்கின்றன. மனிதர்களின் வளர்ந்த தலைமுடி உதிர்வது போல் பறவைகளின் இறகுகளும் முழு வளர்ச்சி அடைந்த பின் உதிர்கின்றன. அந்த இடத்தில் வேறொரு இறகு வளர்ந்து இருக்கும். இறகுகள் உதிர்வதும் வளர்வதும் ஒரு சுழற்சி போல பறவைகளின் வாழ்வில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிகழ்வாக இருக்கிறது. பறவைகளின் முதிர்ந்த இறகுகள் தொடர்ந்து உதிர்ந்து கொண்டே இருப்பதன் காரணமாக அத்தகைய இறகுகள் மண்ணில் விழுந்து மெதுவாக மண்ணோடு மண்ணாக மக்கத் தொடங்கும் போது அவை மண்ணுக்கு நைட்ரஜன், அமினோ அமிலங்கள், கந்தகம், கரிமம் ஆகியவற்றை அளிக்கின்றன. இவை ஊட்டச்சத்து மிகுந்த இயற்கை உரமாக மாறி மண்ணை வளப்படுத்துகின்றன. மேலும் பறவைகள் செடிகளில் உராயும் போது சில விதைகள் அவற்றின் இறகுகளில் ஒட்டிக்கொள்கின்றன. இவை விதை பரவுதலுக்கு காரணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் பிற பறவைகளுக்கும் பிற உயிரினங்களுக்கும் கூடுகள் கட்டுவதற்கு முக்கிய பொருளாக இருப்பது இறகுகளே. அடுத்த முறை ஏதேனும் பறவை இறகை கண்டால் அதை எடுக்காதீர்கள். அது இந்த சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மயில் முதலிய வனப்பறவைகளின் இறகுகளை வைத்திருப்பது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி குற்றம் என்பதை உணருங்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி சுரேந்தர் அவர்கள்.
2: என்னடா சொல்ற,
3: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதில்ல கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
3: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
4: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று ரோமானியாவின் புக்காரஸ் நகரில் நடந்த வர்த்தக பேரவைக் கூட்டத்தில் கூறினார். வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் நேற்று 5வது நாளாகவும் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வினாத்தாள் கசிவு குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் போதையில்லா இளைய பாரதம் என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான இளையோர் கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகள் வருகிற ஜூலை 28 லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியில் காலை 9 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இளைஞர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என நாட்டு நலப்பணி திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி அவர்கள் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு 9944061874 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியில் பட்டப்படிப்புகள் மற்றும் பட்டய படிப்புகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 27 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு இக்கல்லூரியில் BA தொழில்முறை ஆங்கிலம் படிப்பு புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. உலக சதுப்பு நில காடுகள் தினத்தை முன்னிட்டு வனத்துறை சார்பில் நேற்று காரைக்காலில் நடைபெற்ற சிறப்பு சதுப்பு நிலக்காடு நடைபயணத்தில் அவ்வையார் அரசு மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டு கடலோர பகுதிகளின் இயற்கை அரணாக திகழும் சதுப்பு நில காடுகளின் முக்கியத்துவத்தை நேரில் அறிந்து கொண்டனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியின் அரையிறுதியில் இந்திய இளம் ஸ்குவாஷ் நட்சத்திரம் அனஹத் சிங் எகிப்தின் பார்ப் சமேயை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள். நேர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நினைவலைகள் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னோட கூட பேச போறது மிஸ்டர் ஜெயக்குமார். வணக்கம்.
1: உங்க பேரை முதல்ல சொல்லலாமே.
2: பிஎம் ஜெயக்குமார்.
1: பிஎம் அப்படின்னு போட்டிருக்கீங்களே, அது என்னது? அது
2: எனக்கு சொந்த ஊரு பண்ருட்டி.
1: சரி.
2: எங்க தரப்பார் பேரு முருகேசன், அதனால பிஎம் ஜெயக்குமார்.
1: ஓகே, பண்ருட்டி முருகேசன் ஜெயக்குமார் அப்படிங்களா?
2: ஆமா ஆமா.
1: முதல்ல உங்களுக்கு பார்த்தீங்க ஒரு அறிமுகத்தை கொடுத்துருங்களேன்.
2: எனக்கு விழுப்புரத்துல நான் ஒரு சின்ன வியாபாரி, அரிசி வியாபாரியா இருந்தேன். அதுக்கப்புறம் வயதாக வயதாக பிள்ளைங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு பெற்றுட்டேன்.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்க என்ன ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்க?
2: நட்புக்கு இலக்கணம் வகுத்த ஒரு நண்பர். வாழ்க்கையில நாம தள்ளாடி தள்ளாடி கீழே விழுந்தும் போது நமக்கு ஊன்றுகோலாக இருந்து நம்மள நிமித்தி தைரியமா இருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, மேல ஒருத்தர் இருக்கிறான், எல்லாத்துக்கும் அவனுடைய நாட்டம் தான் நடக்கும், எதுக்குமே கவலைப்படக்கூடாது, நல்லபடியான முறையில இருக்கணும்னு செம்பூட்டி தைரியம் சொல்லி அவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளை உள்ள விட்டு நம்மள ஆளாக்கி விட்டவரே அவரு தான்மா.
1: நண்பர் அவருடைய பெயர் என்ன, எங்க உள்ள நண்பரு?
2: அதாவது நாங்க வியாபாரத்துலதான் நாங்க பழகணும். அவரு ஒரு விவசாயி, எங்க கடைக்கு அடிக்கடி அரிசி எடுக்கிறதுக்கு வருவாரு. அப்ப ஏற்பட்ட நட்பு தானம்மா, வேற ஒண்ணும் கிடையாது.
1: அது என்ன வயசு இருக்கும் நட்பு ஆரம்பித்த காலம்?
2: 50 வயசு இருக்கும். அவருக்கு என்னை விட 5 வயசு கூட, 55 வயசு இருக்கும்.
1: சரி, நட்பு ஆரம்பிச்சதே 50 வயசுல தானா?
2: 50 வயசுல தான் நட்பு ஆரம்பிச்சது. நட்பு வந்து 50 வயசுல ஆரம்பிச்சதா இருந்தாலும் ஆழமான ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளை எங்களுக்குள்ள நாங்க பரிமாறிக்கிட்டோம். எங்களுடைய குடும்ப விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் நான் அவருக்கு உறுதுணையாகவும் எனக்கு அவர் உறுதுணையாகவும் இருந்து நல்ல நல்ல போதனைகள், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, நன்மையைத்தான் செய்யணும், நம்மளால மற்றவங்களுக்கு நல்ல உதவிகளை செய்யணும், எந்த சமயத்திலையும் கோபப்படக்கூடாது, வாழ்க்கையில கோபப்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துருவீங்க, அதனால எந்த நடந்தாலும் கோபப்படக்கூடாதுன்னு நான் கோபப்பட்ட காலத்துல எல்லாம் எனக்கு சொல்லி எனக்கு எவ்வளவோ நன்மைகளை நல்லபடியான முறையில குடும்ப சூழ்நிலைகள்ல கூட கோபப்படாம இருந்து பாருங்க, நல்லாடியா இருக்கும்னு நம்ம நல்வழிப்படுத்தி திருத்தினவர்மா அவரு. அதனால எல்லா இடங்கள்லயும் நமக்கு ஒரு உறுதுணையாகவும் ஒரு பெரிய சப்போர்ட் சாயகாலாகவும் நமக்கு அவர் இருந்தார். அவரை நினைக்கும் போதெல்லாம் கண்கள்ல நீர் கோத்துக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் ரொம்ப அரசு வருத்தமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லம்மா. அவர் ஒரு கிறிஸ்துவர் தான், தாமஸ் பேர் அவருக்கு. இருந்தாலும் நாங்க அண்ணன் தம்பியா ஒரு பழக்கத்தை ஏற்பட்டு பழகணும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நட்பாளி, வேற ஒண்ணும் இல்லைங்க, நல்ல மனிதர். அடுத்தவங்களை நாம சொல்ற

0: சொல்லக்கூடிய சொல்லு குறை சொல்லவே கூடாதுப்பா. எந்த சமயத்திலையும் அடுத்தவங்க மனசு பாதிக்கப்படக்கூடாது, நல்லா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு நோக்கத்தை கூட அவர் அதிகம் படிக்காதவரா இருந்தாலும் நல்ல சிந்தனைகள் உள்ள நல்ல ஒரு செயல் உள்ள ஒரு மனிதர். வேற ஒன்றும் இல்லை.
1: இது வந்து உங்களை நல்வழிப்படுத்தினாரு கோபப்படாம அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது நினைவுகள் இருக்கு? அவரு இருக்காருங்களா இப்போ?
0: இல்லம்மா, அவரு காலமாயிட்டாரு. ஒரு கட்டத்துல ஒரு எங்க குடும்பத்துல ஒரு பெரிய பிளவு ஏற்பட இருந்ததுமா, அவரு தலையிட்டு அந்த அந்த பிளவு ஏற்பட்டதுதான் எங்க குடும்பமே சின்னாபின்னம் ஆயிருக்கும். ஆனா அவர் தலையிட்டு கோபப்படாம இருந்து அமைதிப்படுத்தி எங்களை எல்லாரையும் எல்லாருக்கும் நல்ல புத்திமதி சொல்லி அவங்கள அத்தனை பேரையும் எங்க எங்களை வந்து சீர்தூக்கி நல்ல விதமான முறையில இருக்கணும், இந்த மாதிரிலாம் கோபப்பட்டீங்கன்னா குடும்பம் குடும்பமா இருக்காதுன்னு சொல்லி நல்வழி படுத்துறதுனால எங்க குடும்பம் இன்னைக்கு ஒற்றுமையாகவும் மின்னேறும் வளர்ந்தும் நல்ல விதமான முறையிலும் இன்னைக்கு இருக்குது. அந்த என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நேரம் அவருடைய தலையிட்டால ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு என்னுடைய மகள் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை அவர் செஞ்சாரு. எங்க குடும்பத்துக்கு ஒரு விளக்காகவே இருந்தாரு, வழிகாட்டியாவே இருந்தாரு. அவரை மறக்கிறதுக்கு என்னால முடியல. அவருடைய நினைவலைகள் வந்து அலமோதிட்டே தான் இருக்கும். நல்ல ஒரு மனிதன். அந்த மனிதன் நம்ம இறந்துட்டுமேன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஆத்திரமையா இருக்குது. எங்க குடும்பத்தையே ஒரு நல்ல கொண்டு செலுத்தினாருமா. வேற ஒண்ணு இல்லம்மா,
1: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னு இருக்கா?
0: வேற என்னம்மா, இந்த உலகத்துல பிறக்கணும் அப்படின்னா நாலு பேருக்கு நல்லது செய்யணும்மா. அவருடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நல்ல செயலை செய்யணும். ஐயோ நல்ல மனிதன் போயிட்டாரேன்ற ஒரு எண்ணத்தை இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் அது மனித வாழ்க்கைக்கு அர்த்தம். அந்த மனித வாழ்க்கைய வந்து துணிஜப்படும். அந்த மனித வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய செயல் நல்ல செயலா இருந்து அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க, அதுவே சந்தோஷம். யாருக்கு எந்த கெடுதலும் மனசால செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்ல உதவிகள் செஞ்சு அவங்க வாழ்க்கை பரிணமிக்கிறத பார்த்தாக்கா அதே போதுமா. அதுக்காக தான் வாழணும். அதான் மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய மனித வாழ்க்கையுடைய அர்த்தமே அதான்.
1: ரொம்ப சந்தோஷங்க உங்களோட பேசினதுல. உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்க. அவங்களுக்கு ஏதாவது பாடல நீங்க அர்ப்பணிக்கணும் அப்படின்னா என்ன பாடல்?
0: இந்த வானொலி இருக்க நான் 10 வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வானொலி அவ்வளவு கடையில இருக்கும்போது கூட வானொலி கேட்டுக்கிட்டேதான் இருப்பேன். அவரும் வாங்கிட்டாருந்தாலும் வானொலி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எல்லாம் எவ்வளவோ பாடல்கள் எனக்கு அவருக்கு பிடிக்கும். இருந்தாலும் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், நம்ம அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாடல். இந்த பாடல் எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற ஒன்றும் இல்லம்மா, நல்லபடியான முறையில இந்த பாடல் நல்லா இருக்கும், அவ்வளவுதான்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல, சந்தோஷம். அவருக்கு பிடித்த அந்த பாடல் உங்களுக்கும் பிடித்த அந்த பாடல், ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களிலே சிரிக்கின்றான். அந்த பாடல் ஒளிபரப்பு செஞ்சிடும். நன்றிங்க. நன்றி,
0: ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி.
2: ஆண்டவன்

0: மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நினைவலைகள் நிகழ்ச்சியில. நன்றி, வணக்கம்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமேனியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி பொலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த 2 முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்றவுள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்டரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்

0: இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்புப்படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவக்குழு, தமிழ்நாடு காவல்துறை, கமாண்டப்படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைபர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கர் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு 1வது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்த நேரம் 7:25 துளிகள் தொடர்வது.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இன்று பெண்களின் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணுக்கு எலும்பு ஆரோக்கியம் வந்து அவங்களுடைய சிறு வயதிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. சோ இளமை காலத்திலே நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவும் உடற்பயிற்சி விளையாடுதல், விளையாடுனா வீடியோ கேம் இல்ல, அவுட்டோர் கேம்ஸ், பிசிக்கல் எக்ஸர்சன் பண்ற விளையாடுதல் ரொம்ப எலும்புகளுக்கு வலுவு கொடுக்கும். இதை நம்ம சிறு வயதிலே பெண்களுக்கு இதை ஆரம்பிச்சிடணும். 30 வரை யூஸ்வலா பெண்களுக்கு வந்து எலும்புகள் வலுவாகவே இருக்கும். அதன் பிறகு மெதுவா எலும்போட அடர்த்தி தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். குறிப்பா மாதவிடாய் நின்ற பிறகு மெனோபாஸ், 45 அல்லது 50 பெண்களுக்கு மாதவிடாய் நிக்கிற காலம், அந்த போஸ்ட் மெனோபாசல் பீரியட், அதன் பிறகு ஹார்மோன் சேஞ்சஸ் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன் லெவல்லாம் ரொம்ப மாறும். அப்போ அவங்களுடைய எலும்பு அடர்த்தியும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரங்களில் இந்த இடுப்புல வலி வருது, மணிக்கட்டுல வலி வருது, ரிஸ்ட் ஜாயிண்ட்ல வலி வருது, முதுகு தண்டுவடத்துல வலி வருது, தோள்பட்டையில வலி வருது, ரொம்ப காமனா நம்ம ரொம்ப அடிக்கடி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்ம வலிமையா அவங்களுக்கு வச்சுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப அவசியம். சோ சிறு வயதிலேயே ஊட்டச்சத்தான உணவு, உடற்பயிற்சி, விளையாட்டு, பிசிக்கல் எக்ஸர்ஷன் அது அவசியம். தினமும் சூரிய ஒளி, வைட்டமின் டி நம்மளுக்கு ரொம்ப அவசியம். நம்ம கால்சியம் மெட்டபாலிசத்துக்கு வைட்டமின் டி ரொம்ப தேவை.

0: அது நம்ம சூரிய ஒளியில தான் நம்மளுக்கு கிடைக்கும். காலையில ஒரு கால் மணி நேரம் இல்ல மாலையில ஒரு கால் மணி நேரம் சூரிய ஒளி உடம்புல படுற மாதிரி எக்ஸ்போஸ் ஆகணும். சூரிய ஒளி நேரடியா தோல்ல படுற மாதிரி பாத்துக்கணும். பால், தயிர், கம்பு, கேழ்வரகு, முருங்கைக்கீரை இதெல்லாம் எளிமையா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய உணவு வகைகள். இது ரெகுலரா சாப்பிடும் பொழுது பெண்களுக்கு தேவையான கால்சியம் சத்து நல்லா கிடைக்குது. அதே போல தினமும் உடற்பயிற்சி, ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி, ஏதேனும் ஒரு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியோ அல்லது மிதிவண்டி ஓட்டுதலோ நீச்சல் பயிற்சியோ ஏதேனும் ஒரு உடற்பயிற்சிகள் கண்டிப்பாக அவசியம். ஒரே ஒரு ரூம் ஒரு 30 நிமிஷம் நடக்கிறது வந்து ஆரோக்கியம் ஆகாது. ஒரு ஸ்ட்ரெச், லாங் ஸ்ட்ரெச்ல ஒரு கால் மணி நேரம் ஒரே நேர்கோட்டில் ஒரு பீச்ல நடக்கிறதோ, நீளமான அதிக போக்குவரத்து இல்லாத ஒரு சாலை, முடிஞ்ச வரைக்கும் மரங்கள் நிழல்களா இருக்கக்கூடிய சாலையில ஒரு கால் மணி நேரம் நடக்கும் பொழுதுதான் நம்மளுடைய இதய துடிப்பும் ரத்த ஓட்டமும் சீராகும். அதே போல புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தா அது அறவே கூடாது. மது அருந்ததிலிருந்தாலும் தவிர்த்துடணும். வீட்டில் வழுக்கி விழாம பாதுகாப்பான ஏற்பாடுகளை வயது முதிர்ந்தவர்களுக்கு செய்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு கழிப்பறைகளை புடிமானம் ஏற்படுற மாதிரி பக்கத்துல ஸ்டாண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 60 வயசு மேல இருக்கிற பெண்களுக்கோ இல்ல முடியாத 50 வயசு தாண்டின பெண்களுக்கோ அதை பண்ணிக்கணும். அதே போல உடம்பு ரொம்ப வலி வருது, ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணா உங்க எலும்பியல் மருத்துவரை அணுகி போன் மினரல் டென்சிட்டி அந்த டெஸ்ட், BMD டெஸ்ட் செஞ்சுக்கலாம். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாப்பது பெண்களுக்கு இளமையிலேருந்தே நம்ம தொடங்கணும். அதை நம்ம தொடர்ந்து நம்ம இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதை செஞ்சுக்கிட்டே வந்தா கண்டிப்பாக அவங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு அவங்க வயதான பிறகு அதனுடைய ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு சிறு ட்ரிவியல் இன்ஜுரின்னு சொல்றோம், அதாவது சின்னதா ஒரு காலை தடுக்கி விழுந்தா கூட நமக்கு பிராக்சர் ஆயிடும். யாருக்கெல்லாம் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமா ஏற்பட்ட பெண்களுக்கு நான் லேசா தான் டாக்டர் தடுக்கினேன், கீழே கூட ஒரு டக்குன்னு ஒரு ஜெர்க் ஆச்சு, டக்குன்னு காலில் பிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அது மாதிரி அவங்களுக்கு ஆகுதுன்னா வேகமான ஒரு ட்விஸ்ட் இன்ஜுரியே அவங்களுக்கு பிராக்சர் உண்டாக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம தெரிஞ்சிருக்கும், எலும்போட அடர்த்தி ரொம்ப குறையிறது, அது போஸ்ட் மெனோபோசல் பீரியட் மாதவிட நின்ன பிறகு அதிகமா அது நடக்கும். சோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொன்ன உணவு பழக்கங்களையும் சூரிய ஒளியிலையும் உடற்பயிற்சியும் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த போன் மினரல் டென்சிட்டி அதிகமாக்கி எலும்புகளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். எலும்புகள் வலுவாக ஆகும்போது நம்ம தடிக்கு விழுந்தா கூட நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு எலும்பு முறிவு ஏற்படாது, தசைகள் தாங்கிக்கும், தசைகள் தான் அடிபடும், எலும்பு முறிவை நம்ம தவிர்த்தலாம். அதனால பெண்களுக்கு ஆரோக்கியமான எலும்புகளை ரொம்ப அவசியம், அதை நம்ம தக்க வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம மேற்கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது பெண்கள் ஆரோக்கியமான எலும்புகளோட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: கேட்கலாம் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட முக்கிய நிகழ்வுகள்.
4: स्कॉटलैंड की ठंडी हवाओं में इन दिनों एक अलग गर्मी है, मुकाबलों की, उम्मीदों की और उन सपनों की जो भारत से हजारों किलोमीटर दूर आकर सांस ले रहे हैं। एक वक्त था जब हिंदुस्तान की पहचान किसी और के शासन के साए में डूब गई थी, लेकिन उस दौर ने हमें एक चीज जरूर सिखाई, अपने हक के लिए खड़ा होना, अपने हिस्से की जगह मांगना और उसे अपने दम पर हासिल करना।
5: आज वही भारत उसी दुनिया के सामने अपने खिलाड़ियों के दम पर खड़ा है, बराबरी से आंखों में आंखें डालकर। और जब कोई भारतीय खिलाड़ी यहाँ पोडियम पर चढ़ता है तो सिर्फ एक पदक नहीं जीतता, उस छोटे से गांव, उस कस्बे, उस घर तक भी एक भरोसा पहुँचाता है, जहाँ बैठा कोई आम इंसान शायद पहली बार सोचता है हम भी किसी से कम नहीं।
4: और इस बार शायद इस भरोसे को नए चेहरे मिले हैं। As you know, popular sports like badminton, hockey, cricket, table tennis and wrestling are not a part of Commonwealth Games of the 22nd Commonwealth Games in Glasgow. But the absence of these sports have been a blessing in disguise for some of the lesser known sports. Para power lifting, artistic gymnastics, swimming and lawn bowls are now making headlines, and our athletes representing India in these sports are showing what they are capable of.
5: ये वो खेल और खिलाड़ी हैं जिन्हें अक्सर बड़ी सुर्खियों के पीछे जगह बनानी पड़ती थी। इस बार मंच उनके सामने है, अब देखना ये है कि कौन इस मौके को दोनों हाथों से थामकर सुर्खियां अपने नाम कर लेता है। तो आइए जानते हैं राष्ट्रमंडल खेल 2026 के दूसरे दिन कौन कौन से खिलाड़ियों ने सुर्खियां बटोर ली है।
4: सबसे पहले बात पैरा पावर लिफ्टिंग की। पैरा पावर लिफ्टिंग में खिलाड़ी सिर्फ

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாக இருக்க எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்களோடு வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக தீபா வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து எஃபி க்வெஸ்சன்ஸ் பார்த்துருப்பீங்க, போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே ஆன்சர் ரெடியா வச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான எஃபி க்வெஸ்சன் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இல்லை நீங்க வந்து வேணாங்க எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். செய்யிருந்தாலும் நான் இப்பதாங்க எஃப்எம் ரெயின்போவே டியூன் பண்ணேன். ஸோ நான் வந்து எஃபி க்வெஸ்சன் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறவங்களுக்கு உங்களுக்காக க்வெஸ்சன் சொல்லிடுறேன். இந்த 2026 இப்ப கூட ஜஸ்ட் நவ் நிறைய அப்டேட்ஸ் கேட்டிருப்பீங்க. இந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் வந்து நடைபெற்று இருக்கு? ஸோ இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஸோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் வந்து நடைபெற்று வருது அப்படின்றது நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி எஃபி பேஜான ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பேஜில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் உங்களோட ஆன்சர்ஸை. ஸோ நம்மளுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க, லபர் பந்து திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நம்ம 7:51 நிமிடம் ஆயிடுச்சு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து என்ன எஃபி கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா, 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எந்த நகர்ல நடைபெற்று வருது, இதுதான் உங்களுக்கான கேள்வி. சோ உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம்.
2: உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
3: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
2: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
3: தினமும் காலை 8-2 இருக்க உங்கள்

0: ரெயின்போ புதுவை 102.8.
1: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இது நம்ம புதுவை.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

நம்மளுடைய எஃபி பேஜ் நம்ம வந்து க்வெஸ்சன் சொல்லியாச்சு, ஆன்சர்ஸ் நிறைய நேயர்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட சரியான ஆன்சர் கொடுத்துருக்கிறவங்களுடைய நேயர்களுடைய பேரெல்லாம் நம்ம இந்த நேரத்துல வாசிக்க போறோம். சோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவனகிரியிலிருந்து சுமதி பாபு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து பேருக்குப்பா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துலேருந்து ரோஸ் ஐயா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தனுஷ் கொடுத்துருக்கிறாரு, குமுதம் கிருஷ்ணசாமி கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேசுதா, குமார், அருணா, ஆகேஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமரன், ஜனனி, இவங்க எல்லாருமே வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் கோழமக்கொண்டான்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அரியலூர் மாவட்டத்திலேருந்து அமிர்தராயன் கோட்டிலிருந்து பாரி வள்ளல் கொடுத்துருக்காரு, ஹேமலதா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்தோனி ராஜ், மகேஸ்வர்மன், அப்புறம் ஹரிஹரன், மதுரை சோ சண்முகசுந்தரம், அப்புறம் விஜயகுமார், பிரபு, அன்பு கெடார்லேருந்து, அப்புறம் அன்பு ராணி சென்னையிலேருந்து, புலுவப்பாளையத்துலேருந்து ஆனந்த முருகன், இவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா?

எல்லாருமே கெஸ் பண்ணதுதான் சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ்கோ ஸ்காட்லாந்து, இதுதான் சரியான விடை. வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி நேயர்களே. எஃப்எம் ரெயின்போவின் நிறைவாக வணக்க பக்லே நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் மின்னலை திரைப்படத்திற்காக.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது புதிய வீடியோவிற்கு சமூக வலைதளங்களில் அமோக ஆதரவளித்து கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நாட்டின் இளைஞர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் சிஜேபி குழுவை சந்தித்து பேசிய பிறகு ஊடகங்களிடம் பேசிய திரு நட்டா, தேர்வு முறை சீர்திருத்தங்கள் தொடர்பான சிஜேபியின் கோரிக்கைகளை தாங்கள் பொறுமையுடன் கேட்டறிந்ததாகவும், 3 முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும், வினாத்தாள் கசிவை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். பொது தேர்வுகள் சட்டம் 2024 கீழ் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு தொடர்பான பிற குற்றங்களை விசாரிக்க டெல்லி காவல்துறை ஒரு சிறப்பு படையை அமைத்துள்ளது. ஈரானிய எல்லைக்கு உட்பட்ட கடல் பகுதியில் மொசாம்பிக் நாட்டின் கொடியுடன் சென்ற திஷா என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அதில் இருந்த 28 இந்திய பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் உறுதியளித்துள்ளது. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் ஆபரேஷன் விஜய் வெற்றியை நினைவு கூறும் வகையில் லடாக்கின் திராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவிடம் 27வது கார்கில் விஜய் திவாஸ் பெருவிழாவை கொண்டாட தயாராக உள்ளது. கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் தைரியத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையிலான 2 நினைவு அஞ்சலி நிகழ்ச்சிகள் இன்று தொடங்குகின்றன. டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரும் வரை ராஜிக் சவுக், பட்டேல் சவுக், புதுடெல்லி, மத்திய செயலகம் உள்ளிட்ட 18 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கனடாவின் ஒன்டோரியோவில் இன்று காலை நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் எகிப்தின் பார்ப் சமேயை 3-1 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய ஸ்குவாஷ் வீராங்கனை அனாஹத் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. ஆறு நொடிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. சுட சுட காஃபியோட சும்மா கலகலப்பான பாட்டுகளையும் சேர்த்து உங்க சனிக்கிழமை காலை பொழுதை வேற லெவல் வைபாக காத்திருக்கும் நம்ம அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட், எந்த நேரமும் இசை சரவடியா சுழன்றடிக்கிறேன், 102.8 FM ரெயின்போ, நம்ம புதுவையோட கெத்து. நகரத்தோட சுறுசுறுப்பு, நம்ம ஊர் மக்களின் கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு, அப்புறம் தெருவுக்கு தெரு பறக்கிற லோக்கல் எனர்ஜி, இது எல்லாத்தையும் அப்படியே லைவ்ல உங்க காதுகள் வழியா மனசுக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்கிற உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் ஷோ இது நம்ம புதுவை. வழக்கம் போல ஸ்டுடியோட மெயின் கண்ட்ரோல் ஏசி ரூம்ல குளிந்தபடியே மைக் முன்னாடி செம்ம எனர்ஜியோட நான் உட்கார்ந்துருக்கேன், உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு. ஆனா இன்னைக்கு நம்ம புதுவை அவுட்டோர் வண்டி நம்ம ஊரோட ஒரு செம பிஸியான மக்கள் நடமாட்டம் அல்லற மாசான ஒரு லொகேஷன்ல போய் நின்றுகிட்டு இருக்கு. காலையிலேயே பரபரப்பா இயங்குற நம்ம உழைக்கும் சாம்பியன்ஸ் கடையை திறக்கிற வியாபாரி அண்ணன் சொல்லிட்டு அந்த ஏரியாவை இப்ப செம வைபா இருக்கு. ஸ்பாட்ல இருந்து மக்களோட எனர்ஜிய அல்ல கையில மைக்கோட தயாரா இருக்கிறாங்க நம்ம அவுட்டோர் ஆர்ஜே. உங்க யாருன்னு சொல்லிட்டு இப்ப நாம கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் ஒரு அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாந்தி. சொன்ன மாதிரி பரபரப்பா இயங்கிட்டு இருக்க ஒரு ஊர்ல தான் நின்னுட்டு இருக்கோம். சோ அண்ணாச்சின்னு இந்த பக்கம் எங்க பார்த்தாலும் ஒரே பரபரப்பா இருக்கு. வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, கடை திறக்கிறவங்கன்னு. அது என்ன ஏரியா அப்படின்னா வில்லியனூர் பகுதி தான். ஸோ நார்மலாகவே இந்த இடம் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்கு, ஏன்னா வீக்கெண்ட் வைபு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்த பற்றி தான் இன்னையோட ஷோ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகை போல் இப்போ ஒருத்தர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேம், என்னோட பேர் ரகு. நான் இங்கே வந்து எனக்கு 35 வயசு ஆகுது. நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கோம்.
2: ஓகே.
3: புதுச்சேரி கட்டுது பெரிய நகரம் வந்து இந்த சைடு இது மட்டும்தான். இதை சுத்தி சிறு சிறு கிராமங்கள் நிறைய இருக்கு. எல்லா கிராமத்துக்கும் இதுதான் வந்து ஒரு ட்ரேடிங் ஹப் மாதிரி. இன்னைக்கு என்ன இங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும். தெருவுக்கு தெருவுக்கு கடைங்க, ஹோட்டல்ஸ், நிறைய கோவில்கள் இருக்கு, சர்ச்சஸ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. எல்லாமே இங்க சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு இதுதான் வந்து ஒரு நகரப்பகுதி மாதிரி அப்படின்னு சொல்லலாம்.
2: ஓகே. வில்லியனூர் இந்த ஊர் வந்து எதனால வில்லியனூர் அழைக்கப்படுது அப்படின்னு தெரியும்?
3: எனக்கு எக்ஸாக்டா ரீசன் தெரியல. ஆனா முன்னாடி அப்பா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு வில்வநல்லூர்னு சொல்லுவாங்க. சோ அது வில்வநல்லூர் தான் காலப்பக்கத்துல மறுவி அது வில்லியனூர்னு சொல்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு ட்ரூத் எனக்கு என்னன்னு தெரியல.
2: சரி ஓகே. என்ன வகையான திருவிழாக்கள்லாம் வந்து இங்க வந்து ரொம்ப சிறப்பா?
3: இங்க பாத்தீங்கன்னா மேஜரா ரெண்டு கோவில் இருக்கு. இன்னைக்கு என்ன மூணு கோவில் இருக்கு. ஒண்ணு வந்து திருக்காமேஸ்வரர் ஆலயம், இன்னும் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கான லூதர் சர்ச், அப்புறம் இன்னொரு ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. இப்ப பாண்டியிலே ரொம்ப விமர்சையா பேசப்படுறது வந்து ரெண்டு கோவில், திருக்காமேஸ்வரரோட தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க, அதுவும் பிள்ளினூர் சர்ச்ல மாதா கோவில் திருவிழான்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் 10 நாள் நடக்கும், இங்கேயும் 10 நாள் நடக்கும். எங்க இருக்கிற மக்களும் இந்த ரெண்டு திருவிழாவுக்கு பாண்டியில இருந்து மட்டுமட்ல சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த திருவிழாக்கு வந்து சேர்ந்துப்பாங்க.
2: அதனால வந்து ரொம்ப ஃபேமஸா
3: இருக்கும். ஆமா.
2: சரி ஓகே. இப்ப வந்து இப்ப வெளியில எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பிக்னிக் போறோம் இல்லைன்னா ஒயிட் டவுன் போறோம், பீச் போறோம் அப்படின்னா அது ஒரு ஃபீலா இருக்கும். இப்ப வந்து நம்ம ஊரு பிறந்த இடம் அப்படின்னா ஒரு ஃபீல் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் எப்படி பாரு?
3: எந்த ஊருக்கு போய் எந்த நாட்டுக்கு போனாலும் பிறந்த ஊர் தாங்க எனக்கு.
2: சொல்லுங்க.
3: இல்ல இங்க இருக்கிறதா ஜாலி. நான் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா பாண்டிக்கு போவோம், ராக் பீச் போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் சுத்திட்டு பக்கத்துல இருக்க சின்ன சின்ன பீச்சுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் இங்கதான் வந்து இங்கதான் வைப் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல நிறைய டைம் பொழுது போக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நாங்க மேக்சிமம் வந்து இன்ஸ்டா கோயிங் சிட்டி நான் இங்க இருக்கிறதா வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம்.
2: சரி ஓகே. இப்ப வந்து ஒரு 30 இயர்ஸ் அரௌண்ட் பாத்துருப்பீங்க இல்லையா, நீங்க சின்ன பிள்ளையில வந்து விளையாட எல்லாம் இருக்கும். இப்ப அந்ததான் வந்து டெவலப் ஆயிருக்கும். அந்த டெவலப்மெண்ட்
3: என்ன சொல்லணும்னா அந்த கோட்டமேடு

0: ஒரு கன்சர்ன் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரச மரமா தெரியல, இருந்துச்சு. இப்ப பாத்து ஃபுல்லா அந்த மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ரோடு எக்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த இடமே அடையாளம் தெரியல. அந்த மாதிரி நாங்க சின்ன வயசுல பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் நிறைய வந்து டெவலப் ஆயிடுச்சு. டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் தெரியல, பட் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. அது மட்டும்
1: அதை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். சரி ஓகே, உங்க ஊரை பத்தி கேட்டதா காலையில உங்க பிஸி ஷெட்யூல்ல ரொம்ப ஸ்வீட்டா வந்து ஃபுல்லா எங்களுக்கு சொன்னீங்க, அதனால ரொம்ப நன்றி. எஃப்எம் எல்லாம் கேட்டீங்களா?
0: முன்னாடி கேட்ட மேடம், இப்ப எந்த போன எஃப்எம் இல்ல, அதெல்லாம் கேட்கறது இல்ல.
1: சரி எஃப்எம் கேளுங்க சார். ரொம்ப நன்றி காலையில எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு. நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
7: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
8: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், லிங்கா திரைப்படத்திலிருந்து.

0: The students' protests at Jantar Mantar is covered prominently by the dailies. Government steps up bid to end armed force. Protesters firm on Pradhan's exit, leads Hindustan Times. Government seeks time for call on Pradhan exit demand, says the Times of India. Cabinet clears bill imposing tougher paper leak penalties, leads the Statesman. 47 officials sacked in major NEET paper leak purge. Legal action likely, notice, notes the Tribune. Bill to grant Vande Mataram equal legal protection as national anthem introduced in Rajya Sabha, says the Statesman. The Indian Express in its editorial piece, Shine On Dick Parry, writes that the brilliantly crafted saxophone lines by Dick Parry, who passed away at 83 this week, were rarely the first thing one noticed in a Pink Floyd song. But imagine the song stripped off his saxophone, and the incompleteness will reveal what he brought to them. In his aching solo on Shine On New Crazy Diamond, written in memory of Sid Barrett, one can feel the instrument channeling the collective grief of the band. Vishwanathan Anand becomes FIDE interim president, reports a pioneer. Jurgen Klopp named new Germany football coach, informs Hindustan Times. And finally, spectacular cultural mix gives Commonwealth Games a fresh start, writes the Asian Age. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Government approves anti-paper leaks draft bill for stricter punishment. Legislation likely to be introduced in Parliament next week. Prime Minister Narendra Modi thanks youngsters for the suggestions to his video on proposed reforms against paper leaks issue, says relations will continue with more bonding. Government and CJP to hold third round of talks today. President Draupadi Murmu conferred Dr. Honoris Causa in Romania for a distinguished public service. New Delhi strongly condemns attack on commercial vessel in the Black Sea, claiming life of an Indian seafarer. Heavy rainfall expected in parts of Gujarat, Konkan, Goa and Odisha. And in the Commonwealth Games, Jhandu Kumar clinches bronze medal for India in the men's heavyweight para powerlifting. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 8:31 5 டிராபிக்ல வண்டி மெதுவா போனாலும் நம்ம 102.8 எனர்ஜி என்னைக்குமே ரேஸ் காரை விட வேகமா பறக்கும். இது 102.8 FM ரெயின்போ. புதுச்சேரியோட அசல் மனிதர்கள் அவங்களோட அசல் குரல்களை சொல்ற இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. காலையிலேயே ஆபீஸ் வேலை கடைன்னு ஓடுற நம்ம ஊர் சாம்பியன்களோட அந்த சுறுசுறுப்பே வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அர்ஜே சாண்டி நின்றுட்டு இருக்கிற வில்லினூர் இடத்துல காலையிலே பிஸியா ஓடிட்டு இருக்கிற நம்ம மக்கள் கிட்ட பேசி அவங்க காலை நேரம் மூட எப்படி எல்லாம் அவங்க கேட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம அவங்க அர்ஜே சாண்டி கூட இணைஞ்சிடலாம். ஹலோ,
5: வெல்கம் பேக் சார். நம்ம புதுவை எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சியில சோ பரபரப்பா இயங்கிட்டு இருக்க வில்லினூர் பகுதியில இருந்து தான் வந்து பேசிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இப்ப ஒருத்தர்கிட்ட பேச போறோம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். எஃப்எம் சேனல், எஃப்எம் சேனலுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேட்டியின் மூலமாக அவர் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் ஒரு சேனலாக இருக்கிறது. இது பல்வேறு விசாரணைகள் செய்து புதுவையில் ஒரு நல்ல இடம் பெற வேண்டும். வெள்ளியூருக்கு பேட்டிக்காரன் வந்திருக்காங்க. இங்க பெருமாள் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், கோவிலாம்பை சென்னையில திருக்காம்பேஸ்வரர் கோயில், ஏழுமாரியம்மன் கோயில், மாதா கோயில், இப்படி போன திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர், ஒலிமொட்டை காசி விஸ்வநாதர் ஆலயம், இப்படி போனாக்க பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில், அரியாமப்பட்டாட்டி அரியாமப்பிலையும் மாதா கோயில், அடுத்தது கடற்கரை ஓரம் வீராம்பட்டினம் ஃபேமஸான ஒரு மாரியம்மன் கோயில்,

0: இருக்கிறது. வில்லியனூர் வந்து வில்வ மரங்கள் அந்த காடு அந்ததால வில்லியனூர் என்று பெயர் மாற்றமானதாக கூறுகிறார்கள். வில்லியனூர் தேர் திருவிழா ஃபேமஸாக நடக்கும். அடுத்து மாடு வீதிகள்லாம் பொழுதுபோக்கி மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சிறப்பாக செய்வாங்க. அதாவது திருக்காமத்து கோயில குளம் இருக்குது, குளத்தில் தினைக்கும் வந்து மக்கள் உட்காந்து காத்து வாங்குவாங்க. அடுத்தது ஏழை மாறிக்கும் கோயிலில் ஆடி மாதத்தில் நல்ல ஃபேமஸாக அந்தந்த வகுப்பினர்கள் ஒரு ஒரு நாள் உற்சவம் செஞ்சு நல்ல ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. மேலடைவையில் மாரியம்மன் முத்து மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கும் இதே மாதிரி ஆடி மாதத்தில் குழு ஊற்றி நல்ல ஃபேமஸாக செய்வாங்க. இது பெருமாள் கோயில் எடுத்திங்கன்னா ராமநவமின் என்று ஒரு பத்து நாள் உற்சவம் நடக்கும், கிருஷ்ணருக்கு ஒரு பத்து நாள் உற்சவம். அடுத்தது புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தனிக்கம நல்ல ஃபேமஸாக அந்தந்த சமூகத்தினர் ஒரு ஒரு வாரம் செய்வாங்க நல்ல ஆடியில.
1: எப்ப பார்த்தாலும் ஒரே பரபரப்பா ஒரு திருஷ்டியாவே இருக்க ஊரு இல்லைங்களா
0: வில்லியனூர் எப்பயுமே. அதே அதாவது பொதுவாகவே எல்லாம் எதுக்கு எதுக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, வில்லியனூர்லயே எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா பக்கம் அக்கம் பக்கம் நிறைய கிராமங்கள் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் காலையிலே வந்து விற்பாங்க. வேலையை பற்றி பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது நமக்கு அதான். மற்றபடி அதேமாதிரி பெருமாள் கோயில் திருவிழா தேர் திருவிழா பண்ணுவாங்க, அது ஆடி மாதத்தில் வரும்.
1: பாண்டிச்சேரியில் வந்து வில்லியனூர் திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா?
0: ஆமாம், அதாவது முன்னெல்லாம் தேர் திருவிழா நடக்கும்போது அரியூர் ஆலையிலேருந்து வருவாங்க, பெண்ணிங் மில்லு எல்லா ஊர் ஜனங்களும் வந்து தான் தேரி வச்சு அதெல்லாம் கூட்டாலும் மக்களே வந்துடுறாங்க. அதை ஸ்கூல் ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸும் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து எந்த வித அசம்பாதமும் நடக்காத அளவுக்கு நல்ல மாதிரி தேர், அதுவும் பெருமாள் கோயில் தேரும் ஓட்டுவாங்க, இதுவும் ஈஸ்வரன் கோயில் தேரும்
1: ஓட்டுவாங்க. எத்தனை வருஷமா வந்து
0: நான் ஒரு 30 இயர்ஸாக இருக்கேன் சார் வில்லியனூரில், என் சொந்த ஊர் கலையூர். இருந்தாலும் நான் இங்கே வந்து தங்கிட்டு என் பையன் படிப்புக்காக இங்கே வந்து சேர்ந்தேன். என் பையன் சங்கர வித்யாலய ஸ்கூலில் படித்தான், இப்போ அவனுக்கு 30 வயசாகுது, 30 வயசு ஒரே பையன் தான் எனக்கு. நல்ல ஃபேமஸ்
1: சார். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்துருக்கீங்க, ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல?
0: நான் கிராமத்துலேருந்து சார், கிராமத்துக்கு என்னதான் இருந்தாலும் கிராமத்துலேருந்து டவுன் நோக்கி தானே எல்லாருமே வராங்க. இப்போ பசங்களை படிக்க வைக்கணும், அடுத்தது ஒரு என்ன தேவைகளை அங்கேருந்து வந்து இங்கே வாங்க முடியாது, ஹாஸ்பிட்டல் சுற்றி அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு லேட் ஆகும், எல்லாத்தையும் கணக்கு பண்ண காசு செலவானாலும் வாடகைக்கு வீடு எடுத்தாலும் அங்கே ஒரு வீடு இருந்தால் இங்கே ஒரு வீடு இருக்குன்னா எல்லாரையும் ஆசைப்படுறாங்க. அதாவது எல்லாருமே இப்போ தொகுத்து ஆரம்பிச்சிட்டாங்க அனுபவி, அப்படி இப்போ அதை விட்டு போக முடியாது. நல்ல ஸ்கூலுங்களும் இருக்கு, இந்த கூடப்பாக்கம் சாய்ராம் ஸ்கூலு ஃபேமஸ் பாரதி அது ஜெக லட்சுமிநாராயணன் ஆட்படுத்தாரு பாரத் ஒரு விசா, அடுத்தது ஆதித்யா விசா வித்தியாசம் பெரிய ஸ்கூல்.
1: இப்போ வந்து பாண்டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டவுன் போனோம், பீச் போகிறோம்னா அது ஒரு வைப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஊர், இங்கே சுற்றி கோயில்கள் வணிக ஸ்தலங்கள் எல்லா வகையான பொருட்கள் கிடைக்கிற ஒரு ஊர், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி
0: இப்போ இங்கே சிலர் இங்கே என்னதான் காற்று வாங்கினாலும் கடற்கரை காற்று வாங்கணும்னு அதுக்காக மணக்குள விநாயகர் கோயிலை பார்த்துட்டு அடுத்து ஆறாவதுல இது அரவிந்த ஆசிரமம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போய் வேலை வெளியில் டைம் பாஸ் பண்ணிட்டு போய் காற்று கடற்கரை காற்று அதுக்குன்னு ஒரு சிலர் போகிறாங்க. எல்லாம் இருக்க போட கார் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. நல்ல
1: ஓகே. இப்போ வந்து பொங்கல் தீபாவளி அப்படிலாம் வந்து
0: பொங்கல் நேரத்தில் அனைத்து எல்லா பொருளும் இங்கேயே கட்டிட்டு வெளியே போய் வாங்கணும், மாடு வச்சுருங்க, அந்த பாரம்பரியமாக செஞ்சு வரவங்க மாட்டு பொங்கல் அந்த எல்லா பொங்கலும் செய்கிறாங்க. அதுக்கு டிராக்டர் வச்சுருக்கோம், டிராக்டர் படுத்தி எல்லாம் அதை பண்ணுறாங்க. நல்ல மாதிரி பொங்கல் சிறப்பான ஒரு தமிழர் பண்டிகை, விவசாயிகளுக்கு நினைவூட்டும் ஒரு பண்டிகையாக இருக்குது. தீபாவளி வந்து நரகாசுரன் அதுதான் சொல்கிறாங்க வர்றாரு, அதுவும் நல்ல சிறப்பாக அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் செய்ய முடிஞ்சாலும் செய்வாங்க, செய்ய முடியாததாக கடையில் வாங்கி வச்சு அந்த கடவுளுக்கு படுத்தி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் செய்வாங்க. நல்லா அதே இந்த தீபாவளி பண்டிகை ஒரு சிறப்பான பண்டிகை தான்.

0: வந்து வில்லியனூரோட நீர் வளம் பத்தி சொல்லுங்க.
1: வில்லியனூர்ல தண்ணீர் கொண்டு ஒண்ணு நல்லாவே இருக்கு சார், அடுத்தது எந்த பிரச்சனைங்கிறது. பக்கத்துல சங்கராபரணின்னு ஒரு ஆறு ஓடு, அந்த அது ஒரு அணைக்கட்டு மாதிரி போட்டு தண்ணீர் தேங்க வச்சு நீர் அத நீர் ஆதாரத்துக்காக மேம்பாலம் மாதிரி அப்படி ஒண்ணு கட்டி இருக்காங்க, நல்லா இருக்கு.
0: ஓகே, இப்ப வில்லியனூர சுத்தி இருக்கிற ஊர்கள் பத்தி எப்படி சொல்லுங்கம்மா?
1: ஒதியம்பட்டு, பம்பாக்கம், முருகப்பாக்கம், ஒரு லைன் முருகப்பாக்கம் போட்டு பஸ் இருக்கு. பஸ் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு சார். அடுத்தது
0: எந்தெந்த வகைகள்லாம் வெளியனூருக்கு வந்து வரலாம், இல்ல எந்தெந்த ஊருக்கு வந்து வெளியனூர்ல
1: பாண்டிச்சேரியில இருந்து வரத்துக்கும் எல்லா, அதாவது 5 கிலோமீட்டர் ஒரு 8 கிலோமீட்டர் தான் பாண்டியில இருந்து. இங்கிருந்து போனா எல்லா ஊருக்கும் வசதி, பாண்டிக்கு போயிட்டா எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். அதே மாதிரி ட்ரெயினுக்கு போகணும்னா பெரும்பாலும் விழுப்புரம், விழுப்புரம் ஜனசேனா எல்லா ஊருக்கும் என்ன வேறு டெல்லியில இருந்து எல்லா எல்லா ஊருக்கும் பேசி இருக்கு.
0: எல்லா ஊருக்கா இருந்தாலும் வெளியூர் வந்துட்டு அந்த இதுலயே போகலாம்.
1: ஆமா
0: சரி ஓகே. என்ன மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸா விளையாடுவாங்க, நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாடுற விளையாட்டுகள்?
1: நானு ஆர்எஸ் இயக்கத்துல இந்த கோலாட்டம் எல்லாமே நல்லா பண்ணோம். 7 நாள் கேம்ப் முடிச்சிருக்கேன். அதாவது மக்களுக்கு தேவையாட்டம்னு ஒரு பொது இதில் இறங்கினாதான் எல்லாருக்குமே ஒரு அவார்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இவங்க எஃப்எம் சேனல் ஆரம்பிச்சு அவார்ட்னஸ் அதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதெல்லாம் ஒரு பார்க்கறதுக்கே ஒரு அதாவது இல்லைங்க ஏற்பட்டவங்க அதான் பெரிய மக்கள் செயலாற்றல் நான் மனமாற வாழ்த்து.
0: காலையில கேட்டதும் பிஸியான செய்தியில கூட ஊரை பத்தி எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எஃப்எம் கேப்பீங்களா?
1: தொடர்ந்து
0: எஃப்எம் தொடர்ந்து கேளுங்க, மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போன்னு 102.8.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம், திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:45. மனசு சோர்வா இருந்தா ஒரு கப் டீ குடிங்க. கூடவே நம்ம எஃப்எம் ரெயின்போவா ஆன் பண்ணி வைபைங்க. இது உங்க 102.8 எஃப்எம் ரெயின்போ. ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு கதை இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்றதுதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியோட ஸ்டைலே. நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப வில்லியனூர்ல பரபரப்பா இருக்கிற இடத்துல இருந்து ஆர்ஜி சாண்டி பேசிட்டு இருக்காங்க. திரும்ப நம்ம அவங்க கூட கனெக்ட் ஆயிடலாம்.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. சோ வில்லியனூர் பகுதியில இருந்தா பேசிட்டு இருக்கோம். சோ இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருக்கு. சோ பஸ்ல இருந்து சின்ன டூவீலர்ல இருந்து ஸ்கூல் பஸ்ல இருந்து எல்லாமே இந்த ஏரியாவை கடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லலாம். பாண்டிக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பா இருக்கு. சோ அந்த வகையில இப்போ நம்ம ஒருத்தவர்கிட்ட பேச போறோம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, புதுச்சேரியோட வெப்பாலையை குறைக்கிறதுக்கு எல்லாருக்கும் இளநி வெட்டி கொடுத்துட்டு இருக்க. சோ அவர்கிட்ட பேச போறோம். ஐயா வணக்கம்.
2: எந்தெந்த
1: ஏரியால நீங்க வந்து கொண்டு வரீங்க?
2: இது கூட பாக்கலாம், இப்படி கிராமத்து பக்கம் தான் கொண்டு
1: வரேன்.
2: ரொம்ப தூரம் எல்லாம் போக கூடாது. சேர்ந்தது கிராமத்துல பாண்டிச்சேரி அதிகமாகுது. வெளியாள் நிறைய வந்துட்டாங்க, இங்க வீடு கட்டினேன். பாண்டியில நடக்கிற வியாபாரம் இங்க நடக்குது, அதனால போட்டு பார்த்தா கொஞ்சம் வியாபாரம் நல்லா நடக்கு, அதனால இங்கேயே போட்டு.
1: சரி ஓகே. இப்ப வில்லியனூர் உங்களுக்கு என்ன நல்லா
2: ஞாபகம் வரும்னாக்க, நம்ம சிவன் கோயில், மாதா கோயில், நம்ம திருக்காஞ்சி கோயில், அதெல்லாம் நம்ம ஃபேமஸா இருக்குலாம். ரொம்ப ஃபேமஸ் அங்க வர்றவங்களுக்கு வேண்டும்.
1: என்ன மாதிரியான திருவிழாக்கள்லாம் வந்து எப்பப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்?
2: திருவிழா வந்து விஜயநகர திருவிழா, தேர் திருவிழா, அது ஃபேமஸ். அதே மாதிரி மாதா கோயில் திருவிழா, அதாவது வந்து கிறிஸ்தவங்களோட இந்துக்கள் தான் அதிகமா அந்த அம்மாட்டம் அவ்வளவு கும்பல் வருது மாதா கோயில் திருவிழா. அதே மாதிரி சனி ஞாயிறுலயும் நிறைய பேர் வராங்க, நம்ம இந்து ஆள் தான் வராங்க, படுக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸ் மாதா கோயில்.
1: என்ன வகையான கோயில்கள் சுத்தி
2: கேட்டுமா?
1: ஊரை சுத்தி என்ன வகையான கோயில்கள் இருக்கு?
2: இங்க வந்து கேள மாரியத்தா கோயில், அதே மாதிரி

0: பெருமா கோயில், பெருமா கோயில், திருக்காஞ்சி கோயில்.
1: சரி ஓகே, ரொம்ப பரபரப்பா நீங்க வந்து இத பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ கேட்ட உடனே வந்து முகம் சொல்லிக்காம நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மக்களே. இந்த ஊர் பாத்தீங்கன்னா வில்வநல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊரு விளியனூரா மருவி இருக்கு. சோ இங்க வந்து கோயில்கள் இருந்தது காரணமாக இங்க வந்து வில்வ மரங்கள் வந்து நிறைய இருந்ததும் அது வந்து கோயில்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் வந்து இங்க வந்து வரலாறு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இங்க வந்து ரொம்ப பழமையான கோயில்கள் தான் வந்து சுற்றி இருக்கு. இங்க நடக்கிற திருவிழாக்கள் பாண்டிச்சேரியில மற்ற ஊர்லேருந்து கூட வந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க வந்து வெளியூர்ல வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது. ஸோ கிராமங்கள்லேருந்து கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லேருந்து ஸோ பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, போக்குவரத்துக்கு, ரயில்வே ஸ்டேஷன்னு சுத்தி எல்லாமே ரொம்ப பரபரப்பாவே இருக்கு. ஸோ இவ்வளவு நேரம் விளைநூரை பத்தி எல்லாருக்கும் நமக்கு தெளிவா சொன்ன நேயர்களுக்கு நன்றி, கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. ஸோ ஸ்டுடியோல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆர்ஜி அவர்களுக்கும் நன்றி. இன்னொரு ஷோல இன்னொரு ஊரை பத்தி சுவாரஸ்யமான தகவல்களை மக்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரை உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்லிக்கிறேன். இது ஆர்ஜி சாண்டி, நீங்க கேட்டு
2: நன்றி சாண்டி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆஹா, என்ன ஒரு எனர்ஜி, என்ன ஒரு கலகலப்பான காலை பொழுது. இன்னைக்கு நம்ம புதுவை லைவ் ஷோல நம்ம ஊரோட அந்த பரபரப்பான ஏரியாவிலிருந்து, அதாவது வில்லியனூர்ல இருந்த ஏரியாவிலிருந்து நம்ம ஃபீல்டு ஆர்ஜே சாண்டி நேரலையில் கொண்டு வந்த நம்ம மக்களின் அன்பும் எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. காலையில வேலை அவசரத்துக்கு நடுவுலையும் டீ கடை இளைஞர் கடைகளில் நின்றுக்கிட்டு நம்ம மைக் முன்னாடி வந்து ரொம்ப யதார்த்தமா பேசின நம்ம வில்லியனூர் மக்கள் எல்லோருக்கும் FM ரெயின்போவோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் முழுக்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க கூடவே இருக்கட்டும். மீண்டும் நாளைக்கு காலை 8 மணிக்கு இன்னும் ஒரு ஜாலியான ஏரியாவிலிருந்து புதிய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை அப்படியே வந்து லைவ்ல நாங்க மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜி சீனு. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம், மான்கராத்தே திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது சாய்பாலின் இன்று ஒரு தகவல்.
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டது. அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குருக்கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ, நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ, அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு, உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு, அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்ட அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களையெல்லாம் கேட்டேன், தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை, இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான். மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குருக்கிட்ட ஓடனான், குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளியை இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம்.

மௌனமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியை மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலிருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது. வாயால் பேசுறத மட்டும் கேட்டே அமரக்கூடாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உண்டாகும். அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க

0: சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்றான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவில் ஈடுபடுபவர்களை தண்டிக்கும் வகையில் கடுமையான சட்டத்தை கொண்டுவர அரசு முடிவெடுத்துள்ளதை அறிவித்து வெளியிட்ட வீடியோ பதிவிற்கு மக்களிடமிருந்து கிடைத்த பதில்களுக்கு நேர்மறையான ஆலோசனைகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலத்தின் 265 தாலுகாக்களில் மழை பதிவாகியுள்ளது. இதில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில நிவாரண ஆணையர் உறுதிப்படுத்தியுள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறையின் உழவர்கரை வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களை ஆகஸ்ட் 3 காலை 11 மணி முதல் மாலை 4:30 வரை ஏலம் விடப்பட உள்ளது. இந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவுச்சொல்லை http://parivahan.gov.in/fans என்ற இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக வருகிற 27 முதல் 31 மாலை வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை ஆணையர் திரு அமன் சர்மா தமது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் போதையில்லா இளைஞர் பாரதம் என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான இளையோர் கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகள் வருகிற ஜூலை 28 லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக் கல்லூரியில் காலை 9 நடைபெற இருக்கிறது. இளைஞர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என நாட்டு நலப்பணி திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி அவர்கள் கூறியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், உள் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3 கொண்ட T20 கிரிக்கெட் ஆண்கள் பிரிவு 2 போட்டி இன்று ஹராரே நகரில் மாலை 4:30 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கதற்கும் நேயர்களுக்கு இனிதொரு காலை வணக்கம். இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் தீபா. ஸோ இதே வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்பப்பாடலை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் பெயர், அப்புறம் உங்களோட விருப்பப்பாடல் இதெல்லாமே நீங்கள் டைப் செஞ்சு அமிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் நம்ம லெசன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாங் யாருக்கு கொடுக்க போகிறோம், எந்த மாவட்டத்துக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேனிக்கு தான் கொடுக்க போகிறோம்.

0: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டூட்டி என்ற ஊருக்கு தான் கொடுக்க போறோம். சோ யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா, ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன் இவங்க வந்து விரும்பி கேட்டிருக்க பாடல் வந்து காதல் பரிசு திரைப்படத்துல இருந்து வருது. சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட இருப்ப பாடலை நீங்க சென்ட் பண்ணுங்க 7598-51-505 என்ற நம்பருக்கு.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வாட்ஸ்அப்பில் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 9:15:24 அடுத்ததான் நம்ம வந்து செஞ்சி அப்படின்ற ஊருக்கு கொடுக்க போறோம். செஞ்சிலேருந்து சிங்கவரத்துலேருந்து கலைவாணி கணிஷ்மா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. விண்மீன் விதையில் அப்படின்ற ஒரு பாடல் தேகடி திரைப்படத்துலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கலைவாணி மேடம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாக கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் அரப்பிலும் கேட்கலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு
0: வாட்ஸ்அப் வழி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கொடுக்க போறோம். எந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலூருக்குதான். சோ சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பக்கம் கடலூர்ல இருந்து மெசேஜ் கொடுத்திருக்காங்க. அதே ரைமிங்ல கடலூர கவிதைகள்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோரோட விருப்ப பாடல் கேட்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பயங்கர சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட லிஸ்ட்ல பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ நேரம் பாத்தீங்கன்னா 9:27. அடுத்ததா என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சாங் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்னலை திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, ஆண்டிப்பட்டில இருந்து ஆராதனா. ஸோ உங்களோட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை.

0: அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வாட்ஸ்அப் வழி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 9:34 ஆயிடுச்சு. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கொடுக்க போறோம். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணநகர் முதல் தெருவுல இருந்து கேட்டிருக்காங்க. சோ நிரஞ்சன் பாண்டிச்சேரியில இருந்து உங்களோட வெப்பப்படல் வரது கேட்டேன். ஷேர் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வாட்ஸ்அப் வழி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 9:38 மணித்துளிகளில் நம்ம பாடல் கொடுக்க போறோம். என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை திரைப்படத்துலேருந்து. ஸோ விரும்பி கேட்டிருக்காங்க சரஸ்வதி, பத்மநாபன், மாதவரம், பால்பனையிலேருந்து. ஸோ இவங்களோட இருப்ப பாடல் பற்றி கேட்கலாம் வாங்க.

வாட்ஸ்அப் வழி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து சுமதி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு சுமதி உங்களோட விருப்ப பாடல் வரது கேட்டேன் சொல்லுங்க.

வாட்ஸ்அப் வழி உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து கடலூர் ஓட்டில இருந்து சுரேஷ் மெசேஜ் கொடுத்திருக்காரு. அவரோட விருப்பப்படல தெரிவிச்சிருக்கிறாரு. கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்துல இருந்து அவரோட விருப்பப்படல் பத்தி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 9:49.

வாட்ஸ்அப் வழி உங்க சாய்ஸ் நிகழ்ச்சியில நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. சோ நிறைவான பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு யாருக்கெல்லாம் பாடல் கொடுக்க முடியல, யாரெல்லாம் நாங்க மிஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் உங்களுக்காக. உளுந்தூர்பேட்டையில இருந்து ராஜேந்திரன், புனிஷா, அப்புறம் வீரமணில இருந்து தேவிகாபுரம், தமிழ்ச்செல்வி விழுப்புரம், நன்னிலம் நாராயணன், ஷோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மதுரை காரைக்காலிருந்து சேப்பு விஜயராகவன், ஜெயந்தி மரக்கானம், சந்திரமோகன் மஞ்சக்குப்பம் கடலூர், தேனி மாவட்டத்திலும் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைதேகி ஃப்ரம் கோட்டக்குப்பம், ஃபைனலாக மேக்ஸிமம் எல்லாருக்குமே பாடல் கொடுத்தாச்சு. ஸோ இவங்களுக்குலாம் பாடல் கொடுக்க முடியல, இருந்தாலும் சாரி, ராமு ராம் பாக்கம் ஃபைனலாக. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நெக்ஸ்ட் டேஸில் நீங்கள் உங்களுடைய பாடலில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நிறைவாக வரக்கூடிய பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையிலேருந்து செல்வராஜ் கேட்டிருக்காரு. ஸோ கூடவே இதேந்திர தாஸ் அசாம் அசாம் ஸ்டேட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைவான ஒரு பாடல் வருது, கேட்கலாம் வாங்க. உங்களுக்காக நீ வருவாய் என திரைப்படத்திலேருந்து எஃப்எம் ரெயின்போல அடுத்த நிகழ்ச்சி கெட்ஸ் இருக்கோ இருக்கு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. இந்தியாவிற்கும் ருமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று ரோமானியாவின் புக்காரெஸ்ட் நகரில் நடந்த வர்த்தக பேரவைக் கூட்டத்தில் கூறினார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் சர்வதேச வர்த்தக சட்ட ஆணைக்குழுவின 60வது ஆண்டு விழாவில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நவீன வெளிப்படையான மற்றும் சர்வதேச அளவில் ஏற்புடைய ஒரு சட்ட சூழலை உருவாக்குவதில் இந்தியாவின் உறுதிப்பாடு தளராது என்று வலியுறுத்தினார். புதுடெல்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் சிஜேபி குழுவை சந்தித்து பேசிய பிறகு ஊடகங்களிடம் பேசிய திரு நட்டா, தேர்வு முறை சீர்திருத்தங்கள் தொடர்பான சிஜேபியின் கோரிக்கைகளை தாங்கள் பொறுமையுடன் கேட்டறிந்ததாகவும், 3 முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும், வினாத்தாள் கசிவை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். வினாத்தாள் கசிவு குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக சதுப்பு நில காடுகளின் தினத்தை முன்னிட்டு வனத்துறை சார்பில் நேற்று காரைக்காலில் நடைபெற்ற சிறப்பு சதுப்பு நில காடு நடைபயணத்தில் அவ்வையார் அரசு மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டு கடலோர பகுதிகளின் இயற்கை அரணாக திகழும் சதுப்பு நில காடுகளின் முக்கியத்துவத்தை நேரில் அறிந்து கொண்டனர். கனடாவின் உண்டரவியில் இன்று காலை நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் எகிப்தின் பார்ப் சமேயை 3-1 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய ஸ்குவாஷ் வீராங்கனை அனாகத் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:59. வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, வான்வெளியில் என்றும் வசந்தம் வீசும் நம்ம புதுச்சேரி மக்களின் இதய துடிப்பு. இது FM ரெயின்போ புதுவை 102.8. இந்த சனிக்கிழமை காலை 10 நேரத்தை சும்மா கலகலப்பாக்க உங்க ரேடியோ பெட்டிக்குள்ளார ஒரு மின்னல் வேக எனர்ஜியோட வந்து இறங்கியாச்சு. இது நீங்க ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட் லைவ் கேம் ஷோ கெட் செட் கோ. அடுத்து இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தை அந்த பந்த கோல் போஸ்ட் நோக்கி தள்ளுற மாதிரி செம்ம மாசா உங்களுக்காக இன்னைக்கு தொகுத்து வழங்க போறது நான் வேற யாரும் இல்லைங்க, உங்க வீட்டு பிள்ளை, உங்க எனர்ஜி கிங் அதிரடி ஆர்ஜேச்சின்னு தான் பேசிட்டு இருக்கேன். மக்களே, மைதானத்துல வேணும் வேகம், நம்ம லைவ் காலர்ஸ் கிட்ட வேணும் விவேகம், நீங்க போன்ல வந்து பதில் சொல்ற அழகே ஒரு தண்ணீராகும். இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ ஷோல சமீபத்துல நடந்து முடிஞ்ச 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவை பத்தின அதிரடி கேள்விகள் தான் காத்துட்டு இருக்கு. இதோ நம்ம ஸ்போர்ட்ஸ் திருவிழாவின் முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெற்றன? கேள்வியே திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் மொத்தம்

மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெற்றன? பதில் தெரிஞ்சவங்க டக்குன்னு உங்க லேண்ட்லைன் மற்றும் மொபைல கையில எடுத்து நம்ம ஸ்டுடியோ தொலைபேசி எண்களான 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுக்காக இப்ப ஒரு மாசான பாட்டு பிளே ஆக போகுது. பாட்டை கேட்டுக்கிட்டே எங்களை சுழற்றுங்க. லைன்ல வந்து முதல் கோல் அடிங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல் கெட் செட் கோ.

0: மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912.
1: வான்வெளியில் என்றும் வசந்தம் வீசும் நம்ம புதுச்சேரி மக்களின் இதய துடிப்பு 102.8 FM ரெயின்போ பண்பலை சனிக்கிழமை காலை 10 மணி நம்ம வீரர்களுக்கு வேகம் கொடுக்க வந்துடும் அதிரடி கேம் ஷோ கெட் செட் கோ. பாடலுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்பால் திருவிழாவை தொடங்க நான் கேட்ட அந்த முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெற்றன? இதுதான் நம்ம கேள்வி. இந்த கேள்விக்கு சூப்பரா பதில் சொல்ல நம்ம ஸ்டுடியோ லேண்ட்லைன்ல கெத்தா வந்து வெயிட் பண்ற அந்த முதல் சாம்பியன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, கோல் போட ரெடியா இருக்கீங்களா? நன்றி. கச்சிதமான பதில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது வரலாற்றிலேயே மிக நீண்ட இந்த தொடர்ல 104 போட்டிகள் நடந்துச்சு. இன்னைக்கு முதல் கோல் அடிச்ச நம்ம அறந்தாங்கி ஐயப்பன் வந்துக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். செம ஷார்ப்பா பதில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாம முதல் கோல் போட்டாச்சு. அடுத்து நம்ம இரண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்டிகள் 104 தெரிஞ்சு போச்சு, ஆனா இந்த தொடர்ல மொத்தம் எத்தனை டீம் விளையாடினாங்க? 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்ல மொத்தம் எத்தனை அணிகள் பங்கேற்றன? கேள்வியை திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் மொத்தம் எத்தனை அணிகள் பங்கேற்றன? பதில் தெரிஞ்சவங்க மொபைல் மற்றும் லேண்ட்லைன்ல கையில் எடுத்து டக்குன்னு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களை பதில நீங்க தெரிவிக்கலாம். 7598510505 என்ற எண்ணிற்கும். இப்ப உங்களுக்காக ஒரு செம எனர்ஜியான பாடல் பிளே ஆக போகுது. பாட்டு கேட்டுக்கிட்டே கால் பண்ணி லைன் அப்படுங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ.

0: घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இசை மழையில் நனைய வைக்கும் என்றும் உங்கள் ஃபேவரட் சாய்ஸ் 102.8 FM ரெயின்போ. களத்துல ஆடனா அது ஆட்டம், நம்ம லைவ் கால்ல பதில் சொன்னா அதுதான் உங்க அறிவோட ஓட்டம். FM ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. பாட்டுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வீசின அந்த இரண்டாவது கேள்வி இதுதான். 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் மொத்தம் எத்தனை அணிகள் பங்கேற்றன? இதுதான் கேள்வி. மியூசிக் அதிரடி முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கெட் செட் கோ அதிரடி புட்பால் உலகத்தை விரல் நுனியில வச்சு லைன்ல வெயிட் பண்ற அந்த அறிவிப்புலி யாருன்னு சொல்லிட்டு இப்ப நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், ஊர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
2: ஓகே, ஃபுட்பால் எல்லாம் பார்த்து மேட்ச் எல்லாம் பாத்துட்டீங்களா?
3: பாத்துட்டு தான் சார் இருக்கிறேன்.
2: ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா வேர்ல்டு கப் பார்த்து?
3: நல்லா என்ஜாய் பண்ணோம் சார்.
2: ஓகே, சொல்லுங்க பாக்கலாம் கேள்விக்கான பதில் என்ன. அணிகள் பங்கேற்று அசத்தினாங்க. அதாவது சரியான பதில் சொன்ன இந்த நேயருக்கும் வாட்ஸ்அப் மூலமா அந்தோனிரா சென்னையில இருந்து அவரும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து மாசா ஒரு கோல் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்ததாக அணிகள் எண்ணிக்கை தெரிஞ்சாச்சு. ஆனா இந்த உலக கோப்பையில வெண்கல பதக்கம் வென்று மூன்றாவது இடம் பிடிச்ச அணி எது? அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. அதாவது 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் மூன்றாவது இடம் பிடித்த அணி எது? பதில் தெரிஞ்சவங்க டக்குன்னு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 மற்றும் 2275230 இப்பவே கால் பண்ணுங்க. இதோ உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் பிளே ஆக போகுது கஜினி திரைப்படத்திலிருந்து. பாட்டை கேட்டுக்கிட்டே லைன் பிடிங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ. Cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha c

0: நேரம் 10:26:50. புதுச்சேரி மக்களின் நெஞ்சங்களுக்கும் ரொம்பவே நெருக்கமான ஒரே அலைவரிசை 102.8 FM ரெயின்போ. பந்து பட்டா அது கோல், நம்ம போன் லைன்ல பேசினா அதுதான் மாசு. இப்ப அதாவது கஜினி திரைப்பட பாட்டுக்கு முன்னாடி உங்க மைண்டுக்கு நான் கொடுத்த வேலை, நம்ம மூன்றாவது கேள்வி இதுதான். 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் மூன்றாவது இடம் பிடித்த அணி எது? இதுதான் என்னுடைய கேள்வியா இருந்தது. பாட்டு முடிஞ்சாச்சு, ஆனா நம்ம லேண்ட்லைன் பில்ஸ்மா ஸ்டேடியம் பிசில் சத்தம் மாதிரி அடிக்குது. லைன்ல கில்லியா வெயிட் பண்ற அந்த சாம்பியன் யாருன்னு சொல்லிட்டு இப்ப நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: இங்கிலாந்து
0: அணி இல்லீங்களா, மூன்றாவது இடம் பிடித்தது? ஓகே சார், சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி சார். அபாரம், அதாவது இங்கிலாந்து தான் சரியான பதில். அக்யூரட்டா சொன்ன அந்த நண்பருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டீம்களை பத்திலாம் பார்த்தாச்சு, இனிமே இந்த தொடர்ல தனிநபர் விருதுகளை அள்ளிட்டு போன அந்த நாயகர்களை பத்தி தான், அதாவது அந்த நாயகர்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதுதான் என்னுடைய நான்காவது

கேள்வி. அதாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப் தொடரின் சிறந்த வீரருக்கான கோல்டன் பால் விருதை வென்றவர் யார்? கேள்வியை திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் தொடரின் சிறந்த வீரருக்கான கோல்டன் பால் விருதை வென்றவர் யார்? யோசிச்சு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் இப்பவே கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598515005 என்ற எண்ணுக்கு. இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல் கெட் செட் கோ.

0: நேர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:36:37. புதுச்சேரியின் எனர்ஜி பூஸ்டர் என்றும் இளமையோடும் 102.8 FM Rainbow. விளையாட்டுல வேணும் திறமை, நம்ம லைவ் ஷோல இருக்கு பெருமை. பதில் சொன்னா உங்க அறிவுக்கு கிடைக்கும் பெருமை. சூப்பர் ஹிட் பாட்டுக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த விறுவிறுப்பான 4வது கேள்வி இதோ. 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் கோல்டன் பால் வென்றவர் யார்? இதுதான் என்னுடைய கேள்வியா இருந்துச்சு. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணீங்க, இப்ப ஆன்சரை சொல்லி என்ஜாய் பண்ணலாம். நம்ம போன் லைன்ல சும்மா புல்லட் வேகத்துல வந்து வெயிட் பண்ற அந்த ஆல்ரவுண்டர் யாருன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நிகழ்ச்சி நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க சார். சூப்பர், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஃபிஃபா வேர்ல்டு கப்ல ராட்ரி அவர் தான் கோல்டன் பால் ஃபார் பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற அவார்டை வாங்கினார். ராட்ரி அப்படிங்கறத சரியான விடை.
0: ஓகே, ஸ்பெயின் நாட்டோட நட்சத்திர வீரர் ராட்ரி இல்லீங்களா?
6: எஸ் எக்ஸாக்ட்லி சார்.
0: சூப்பர் சார், சரியான பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ சோ மச் சார். பை.
0: நன்றி நன்றி சார். அதேதான் நேர்களே, ஸ்பெயின் நாட்டின் நட்சத்திர வீரர் ராட்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில், கச்சிதமா பதில் சொன்ன அந்த நேயருக்கும் மற்றும் வாட்ஸ்அப் மூலமா பதில் சொன்ன செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே கலக்கிட்டாங்க. ஓகே, அடுத்த கேள்வி, சிறந்த வீரர் யாருன்னு தெரிஞ்சாச்சு. அடுத்து அதிக கோல்கள் அடிச்சு கோல்டன் பூட் வாங்கின அந்த கோல் மிஷின் யாரு? இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட 5வது கேள்வி. அதாவது கேள்வியை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில்

அதிக கோல்கள் அடித்து கோல்டன் பூட் விருது வென்றவர் யார்? கேள்வியை திரும்ப சொல்றா, நோட் பண்ணிக்கோங்க. 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் அதிக கோல்கள் அடித்து கோல்டன் பூட் விருது வென்றவர் யார்? கெத்தான பதில் தெரிஞ்சவங்க டக்குன்னு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 மற்றும் 2275232303க்கு இப்பவே கால் பண்ணுங்க. இதோ உங்களுக்கான ஒரு துள்ளலான பாடல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது FM ரெயின்போ புதுவை 102.8 இல் கெட் செட் கோ.

0: 102.8 FM ரெயின்போ தர அந்த ஃபீலே தனி ராகம் தான். அதாவது மைதானத்துல வேணும் வேகம், நம்ம லைவ் காலர்ஸ் கிட்ட வேணும் விவேகம். பாட்டு முடிஞ்சு உங்க சீனு மீண்டும் வந்தாச்சு. பாடல் பிரேக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த ஐந்தாவது கேள்வி இதுதான், 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் கோல்டன் பூட் வென்றவர் யார்? இதுதான் என்னுடைய கேள்வி. எஸ் வெல்கம் பேக் டு கெட் செட் கோம். சொந்த மூலையை வச்சே அவுட் ஆகாம விளையாட லைன்ல வெயிட்டிங்ல இருக்கிற அந்த புத்திசாலி நேயர் யாருன்னு சொல்லிட்டு இப்ப கேட்டலாம். ஹலோ வணக்கம். காலை வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: செம்ம ஸ்டைலா சொல்றீங்க சார்.
1: சார் இப்ப இதுக்கான சரியான பதில், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கைலியன் எம்பாப்பே.
0: எம்பாப்பே, கிலியன் எம்பாப்பே, அவரை பார்த்தாலே எதிரணிகளா அப்படியே கிலி வந்துடும் இல்லீங்களா?
1: மொத்தமா இவர் வந்து இந்த தொடர்ல 10 கோல்கள் அடிச்சார்.
0: அப்புறம் அசிஸ்ட் வேற பண்ணிருக்காரு இல்லீங்களா?
1: ஆமாங்க.
0: ஓகே சார், சூப்பர். சரியான பதில் சொன்னீங்க, கழுத்துக்கள் சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். அக்யூரட்டான கணிப்பு, அதாவது பிரான்ஸ் நாட்டின் பயல் எம்பாபே தான் சரியான பதில். இந்த பதிலை சொன்ன நம்ம மதுரை சண்முக சுந்தரம் மற்றும் செஞ்சி கலைவாணி கனிஷ்மா இவங்க வாட்ஸ்அப் மூலமாகவும், அடுத்து சென்னை அந்தோனிராஜ் இவங்க அதாவது வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம ஷோவோட மாஸ் சாம்பியன், இவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்ததா கோல் போஸ்டை செவரே இல்லாத அளவுக்கு காப்பாத்தி கோல்டன் கிளவ் வாங்கின அந்த சிறந்த கோல் கீப்பர் யாரு? அதுதான் நம்ம ஆறாவது கேள்வி. அதாவது 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் சிறந்த கோல் கீப்பருக்கான கோல்டன் கிளவ் விருது பெற்றவர் யார்? பதில் தெரிஞ்சவங்க டக்குன்னு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் இப்பவே கால் பண்ணுங்க. இதோ உங்களுக்கான அடுத்த பாடல் பிரேக் காத்துட்டு இருக்கேன். இது FM ரெயின்போ புதுவை 102.8 இல் கெட் செட் கோ.

0: நேரம் 10:51, 32 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம் நெருங்கிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியின் என்றும் மாறாத வசந்தம், 102.8 FM ரெயின்போ பண்பலை. பந்து எகிரனா அது பவுன்சர். நம்ம போன் பண்ணி பதில் சொன்னா நீங்க தான் நம்ம ஷோவோட அனௌன்சர். பாட்டு முடிஞ்சாச்சு. பாடல் பிரேக்குக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த 6வது கேள்வி இதுதான். 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் கோல்டன் கிளவ் விருது பெற்றவர் யார்? இதுதான் என்னுடைய கேள்வி. போன்ல லைன்ல கெத்தா வந்து வெயிட் பண்ற அந்த ஃபுட்பால் ரசிகர் யாருன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்
0: சார். நானும் ஓகே. அதாவது நம்ம கேள்விக்கான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன் சார்.
0: உனாய் சைமன் அப்படின்றவர் தான். ஸ்பெயின் கோல் கீப்பர் இல்லீங்களா? அடுத்து மதுரை மணிநகரத்திலிருந்து சண்முகசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்ரன், மீனாட்சி இவங்க சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் இவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நேரம் பாத்தீங்கன்னா 10:53 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கெட் செட் கோ மைதானத்தில் நம்ம லைவ் காலர்கள் எல்லாருமே உலகக்கோப்பை ஃபுட்பால் பிளேயர்ஸ் மாதிரி போன் பண்ணி கோல் மேல கோல் போட்டுட்டீங்க. நம்ம ஸ்டுடியோ டெலிபோன் லைன்கள் இன்னைக்கு சும்மா டாப் கியர்ல பறந்துருச்சு. அதாவது கேள்வியில இருக்கு ட்விஸ்ட், உங்க பதில் தான் என்னைக்குமே பெஸ்ட். மைதானத்துல பறக்க

0: பந்து நம்ம லைவ் காலில் வரட்டும் பதில்கள் முந்து மீண்டும் ஒரு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அதிரடியான எனர்ஜியான தலைப்போட உங்களை லைவ்ல வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சீனு. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம், சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டும்

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. குடியரசுத் தலைவர்

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு ருமேனியாவின் புக்கரெஸ்ட் பொருளாதார கல்வி பல்கலைக்கழகம் டாக்டர் ஹானரிஸ் காசா என்ற கௌரவ பட்டத்தை வழங்கியுள்ளது. சிறந்த பொதுச்சேவை, கல்வி சமூக சேர்க்கைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் இந்திய ருமேனிய உறவுகளை வலுப்படுத்தியதற்கு இந்த கௌரவம் வழங்கப்பட்டது. வினாத்தால் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து நேற்று முன்தினம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவு அளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான ஹெவிவெயிட் பாரா பவர் லிப்டிங் இறுதிப் போட்டியில் ஜாண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவின் பதக்க கணக்கை தொடக்கி வைத்தார். இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இச்செயல்திறன் பிரமிக்கத்தக்கது. இந்த சாதனை அளப்பரிய வலிமை, தளராத உறுதி மற்றும் பல ஆண்டுகால ஒழுக்கமான முயற்சியின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடு என்றும் கூறியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், உள் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டி20 கிரிக்கெட் ஆண்கள் பிரிவு 2வது போட்டி இன்று ஹராரே நகரில் மாலை 4:30 நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேர்களுக்கு எதிர்காலை வணக்கம். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தீபா நிறைய நிறைய மேஜிக்கல் சாங்ஸ் உங்களுக்காக, ரொம்ப ரேர் சாங்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக ஒன் டைம் கேட்டுட்டு நம்ம விட்டுறக்கூடிய சாங்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போற பாடல் வெண்ணிலா கபடி குழு திரைப்படுத்திருக்காங்க.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: மலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் பசங்க திரைப்படத்திற்காக வருது. மலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நேரம் 11:08:36.

0: வேணுமே.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி.

0: பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 11:15 ஆயிட்டு இருக்கு. சோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல அடுத்ததா வந்து நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் வந்து பாடல் வருது. சோ வந்து இந்த தேர்ட் பார்ட்டை நீங்க வந்து கேட்டதுமே வந்து கெஸ் பண்ணிடுவீங்க வாட் இஸ் த டிஃபரண்ட் அப்படின்றது. சோ உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு பண்ணுங்க.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 11:20:36 ஆயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஸோ இப்போ இந்த லாஸ்ட் பாட்டு கேட்டதும் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, வாட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், பசங்க இருக்கட்டும், இல்லை நினைத்தாலே எனக்கும், இதில் இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரொம்ப பாப்புலரான ஃபிலிம்ஸ்லாம் இல்லை. ஸோ ஒரு ஒரு ஃபிலிம் நடித்தாலும் அதில் ஒரு பாப்புலரான சாங்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான லிஸ்ட்டில் தான் நம்ம சாங்ஸ் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததான் வந்து மனங்குத்தி பறவையிலேருந்து பாடல் வருது, உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல்.

0: season. Anyway, Sobers made his point in the second innings when they were chasing this unlikely score. He went out, and you could see a little bit of determination here. He made 100, and he made it pretty quickly, and he teed off. And then he hit one up in the air and got out and walked in as if to say, well, there you are, folks. That's what I can do. I'm disappointed, obviously, in the way things have gone in this series. He had an ageing team. But when he wanted to make his mark, he did. He was a remarkable talent. You know, he's up there with some of the great athletes we have ever seen. You just watch the panther-like way he moved, the way he became such a presence on the ground when he was performing. There's never been anyone quite like that. Sobers is in a world of his own. And he played in an era where the reward was doing your best, playing for your country, but nowhere near the sort of financial reward that players are receiving today. Yeah. Goodness knows what he would have been like in the IPL. He might have been signed up for a reasonable amount there. But
1: if he was hitting six sixes, he would have done all right. What's the outpouring been like in India, you know, amongst a nation who love their cricket and their cricket history and who, you know, revered worldwide?
2: That he certainly is, and there have been a lot of accolades here in India as well, tributes pouring in. In India, he played very few matches, but the legend certainly was very strong. And even as I was growing up in my early impressionable years, the biggest bragging rights in the game seemed to be who has the highest aggregate score, which he did, the world record score, and of course the 365 not out, which was a bit like Everest at that point of time. You know, it's the highest of the highs. He was certainly a larger than life figure, and I would dare to suggest that there is no Indian who doesn't hold him in that regard of, as Jim says, the best cricketer in the world. We all grew up knowing that Sir Garfield Sobers was in a class of one.
1: Well, that's all we've got time for on Stump this week for Akash Vani. Don't forget to follow us on X. We're at BBC WS Sport and use the hashtag BBC Stumped. And check us out on YouTube as well. Go to the BBC World Service on YouTube. Thanks to Charu Sharma and Jim Maxwell and to all of you for listening. Speak to you soon. Bye-bye.
3: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
4: Akashvani Puduvai, they're from Rainbow Puduvai, no children to play it.
5: FM Rainbow 102.8 Isayod Yendrum Ningal.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா உங்களுக்காக பாடல் வருது எது கேட்கலாம், வாகை சுடுபா திரைப்படத்துல இருந்து. சோ நம்மளுடைய கான்செப்ட் தெரியும் இல்லையா, சோ இதுல நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மினிமம் ஒரு கொஞ்சம் மூவிஸ் மட்டும் நடிச்சிட்டு சோ ஃபேமஸ் ஆக்கிட்டு போயிட்டாங்க. சோ அந்த மாதிரியான லிஸ்ட்ல இருந்தா நம்ம பாடல் கொடுத்துட்டு இருக்கோம். சோ வாகை சுடுபா சின்மை வாய்ஸ்ல உங்களுக்காக.

0: நேயர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 133வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் பிரெயின் ஓ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை 28 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் பிரெயின் போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாக கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை.

நிறைவாக வரக்கூடிய பாடல் நல தமயந்தி திரைப்படத்திற்காக.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. புனிதமான ஆஷாதி ஏகாதசி திருநாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் பக்தி மற்றும் கருணையின் நித்திய செய்தியை இந்நாள் பறைசாற்றுகிறது. மேலும் விட்டல பகவானின் அருள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் செழிப்பையும் வழங்கி நாட்டையும் சிறந்ததொரு சமூகத்தையும் நோக்கி வழிநடத்த வேண்டும் என்று பிரதமர் பிரார்த்தனை செய்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இத்திருநாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோரும் நாட்டு மக்களுக்கு இன்று நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் சர்வதேச வர்த்தக சட்ட ஆணைக்குழுவின 60வது ஆண்டு விழாவில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நவீன, வெளிப்படையான மற்றும் சர்வதேச அளவில் ஏற்புடைய ஒரு சட்ட சூழலை உருவாக்குவதில் இந்தியாவின் உறுதிப்பாடு தளராது என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் போதையில்லா இளைய பாரதம் என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான இளையோர் கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகள் வரும் 28ஆம் தேதி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியில் காலை 9 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இளைஞர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என நாட்டு நலப்பணித் திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பு

என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் போதையில்லா இளைய பாரதம் என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான இளையோர் கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகள் வரும் 28 தேதி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியில் காலை 9 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இளைஞர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என நாட்டு நலப்பணி திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி அவர்கள் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு 9944061874 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து துறையின் உழவர்கரை வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களை ஆகஸ்ட் 3 தேதி காலை 11 முதல் மாலை 4:30 வரை ஏலம் விடப்பட உள்ளது. இந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவுச்சொல்லை http://parivahan.gov.in/fancy என்ற இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக வருகிற 27 தேதி முதல் 31 தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை ஆணையர் திரு அமன் சர்மா தமது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. சனிக்கிழமை நண்பகல் மணி 12 மணியை தாண்டிடுச்சு. வாரம் முழுக்க ஆபீஸ் பிசினஸ்னு ஓடி ஓடி உழைச்சிட்டு அப்பாடா வீக்கெண்ட் வந்தாச்சுன்னு ஜாலியா டியூனை திருப்பினா அங்க ஒழிக்கிறது வெறும் இசை மட்டும் இல்லைங்க, நம்ம புதுச்சேரியோட ஒட்டுமொத்த வைப். இது உங்க இதய துடிப்பு, உங்க உள்ளூர் ஸ்பெஷல், என்றும் இளமையோடு புதுவையின் ட்ரெண்டோடு பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கும் ஒரே ஸ்டேஷன் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை 102.8. சனிக்கிழமை நண்பகல் வந்துட்டாலே சும்மா யதார்த்தமா அரட்டை அடிக்கிறதுக்குன்னே ஒரு மாஸ் மேடை ஓபன் ஆகும். மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு நம்ம ஊர் ஆண்கள் எல்லோரும் லைன்ல வர்றதுக்காக வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம லோக்கல் சாம்பியன் நிகழ்ச்சி பேசுங்க தோழா. இங்க மைக் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்க பேச போற ஒரு ஒரு வார்த்தையும் ரசிக்கிறதுக்கும், உங்கள் லோக்கல் அட்ராசிட்டியை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கும், உங்க ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் கிளீன் போல் பண்ண வந்துட்டோம் உங்க அன்பு தோழன் ஆர்ஜே சீனு. நேரம் 2:12. நம்ம ஷோ முழுக்க முழுக்க ஆண்களுக்கான ஒரு பிரத்யேகமான மேடை, அதாவது லைவ் லைன்ல வர்றதுக்கு நம்ம ஊர் சிங்கங்களுக்கு மட்டும்தான் என்ட்ரி. தலைப்பு என்ன தெரியுமா? கிச்சன் கிங்ஸ் டு கேரியர் குயின்ஸ், ஆண்களின் ஹோம் சப்போர்ட். அதாவது ஆபீஸ்ல நீங்க எவ்வளவு பெரிய பாஸா வேணா இருக்கலாம், ஆனா உங்க ஒய்ஃபோ தங்கச்சியோ அக்காவோ இல்ல அவங்க வேலையிலயோ பிசினஸ்லயோ ஜெயிச்சு கேரியர் குயின் ஆகணும்னு தோணும் பொழுது, வீட்டுல நீங்க கிச்சன் கிங்கா அதாவது ஹோம் சப்போர்ட்டரா மாறி பாத்திரம் கழுவுறதும் கரண்டு பிடிச்சு சமையல் பண்றதும் செஞ்ச நீங்க அந்த வேலைகள்லாம் தான் நம்மளுக்கு கிடைச்ச, அதாவது ஆண்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. வெளியே போனா நம்ம செம கெத்து, ஆனா வீட்டுக்குள்ளார பெண்களின் முன்னேற்றத்துக்காக நீங்க அசிஸ்டண்டா மாறி கிச்சன்ல இறங்கின அந்த அழகான மொமெண்ட்லாம் எது? உடனே நம்ம ஆண் சிங்கங்கள் எல்லாரும் டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2272330 என்ற எண்களுக்கு. பேசுங்க தோழர் நிகழ்ச்சியில தலைப்பு திரும்பவும் ஒரு முறை சொல்லிடுறேன், அதாவது கிச்சன் கிங்ஸ் டு கெரியர் குயின்ஸ், ஆண்களின் ஹோம் சப்போர்ட். பெண்களுக்கு நீங்க வீட்டில் கொடுக்குற அந்த ஹோம் சப்போர்ட்டை பத்தி இன்னைக்கு பேசுங்க தோழா நிகழ்ச்சியில். நீங்க கால் பண்ணலாம், கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2272330 என்ற எண்களுக்கு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல.

0: ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பேசுங்க தோழா நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பேச போறோம் கிச்சன் கிங்ஸ் டு கேரியர் குயின்ஸ். அதாவது பெண்களுக்கு நீங்க ஆண்கள் பண்ற வீட்டுல ஹோம் சப்போர்ட் பத்தி தான். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச வெயிட் பண்றதுக்கு நேரம் நம்ம பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பிற்பகல் வணக்கம்.
1: பிற்பகல் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், எந்த அளவுக்கு நீங்க வீட்டுல ஹோம் சப்போர்ட்டா இருக்கீங்க?
2: மனைவியா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் அந்த குடும்ப விஷயங்கள்ல அந்த நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒருத்தருக்குள்ள நாம இருக்கணும்.
1: நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். நம்ம பொதுவா நான் சொல்லல, நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன்.
2: அதை அடுத்து நான் சொல்ல வந்த விஷயம், என்னுடைய மனைவி சமையல் விஷயத்துல குட்டி குட்டி தவறுகள் பண்ற நேரங்கள்ல சரிதா, எதிர்பாராம சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போற திடீர் பயணத்துல சரிதா, அது ஒரு பெருசா எடுத்துக்காம மிக சாதாரணமா எடுத்துக்கிட்டு அது அடுத்த இலக்குல வச்சு பயணிக்கிற மாதிரி ஒரு கோணத்துல நான்
1: போயிடுவேன்.
2: யாரு கேட்டு இப்படி பண்ண, நீ எப்படி ஏன் இப்படி சிஷ்டத்துல சமையல் விஷயத்துல மத்த விஷயங்கள ஏன் இப்படி குறையா பண்ற அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு போனோம்னாக்க அப்புறம் கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ள வந்துடும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்,
2: எல்லாரும் நல்ல இடமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா சாமர்த்தியமா கொண்டு போற அந்த சாமர்த்தியம் சாதுரியங்கிறது இருக்கணும்.
1: ஓகே ஓகே சூப்பர் சார்.
2: திருமதி எனக்கு யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் ஆள் இல்லையே, எனக்காக பேச ஆள் இல்லையேங்க, இந்த அளவுக்கு நான் வந்து நடுக்கணும் நினைக்கிற மாதிரி இருக்கிறேனே அப்படின்னு சொல்றதையும் கிராமங்களை நாங்க பாக்குறோம்.
1: ஓகே ஓகே சார், நீங்க அந்த தடையெல்லாம் தகர்த்து போட்டு இருக்கீங்களா? ஓகே சார் சூப்பர் சார், நல்லா பேசுறீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி சார். நேர்களை நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: கூடிட்டு வர. கோ சித்தனை இல்ல, நான் போறேன்.
1: திருப்பி திரும்பி வர.

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர
2: சொல்லான்றதேன்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 12:40. மியூசிக் செமையா போயிட்டு இருக்கலாம். இது உங்க உள்ளூர் ஸ்பெஷல். என்றும் இளமையோடு புதுவையின் ட்ரெண்டோடு பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கும் ஒரே ஸ்டேஷன் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை 102.8. வாரத்தோட ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் கிளீன் போல்டு பண்ணி நேர்களின் யதார்த்தமான கதைகளாலும் சனிக்கிழமை மதியத்தை வேற லெவல் பாசிட்டிவ் வைபா மாத்திர நம்ம லோக்கல் ஷோ பேசுங்க தோழா நிகழ்ச்சியில இன்னைக்கு கிச்சன் கிங்ஸ் டூ கெரியர் குவின்ஸ் ஆண்களின் ஹோம் சப்போர்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. இப்ப பேச வெயிட் பண்ணிருக்க நேயர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
5: மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: சொல்லுங்க சார்.
5: அம்மாவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அப்படிங்கறது யூஸ்வலா கட் பண்ணி கொடுப்பேன் சார். அவங்க சமையலுக்கு அந்த சுத்துவேலி அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் சார். அதே மாதிரி வீட்டுல இருந்து வெளியில போய் காய்கறிகள் வாங்குறதாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான அந்த மளிகை சமையல் வாங்குறதாக இருக்கட்டும், அதுல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். அதே மாதிரி வீட்டு வேண்டிய அப்படிங்கறதும் அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். உதாரணத்துக்கு ஒற்றை அடி

0: அப்புறமா ஹவுஸ் கிளீன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இதுல என்ன ஒண்ணுன்னா, இந்த சமையல்ல நானு வித்தியாசமான டிஷ்ஷஸ் எல்லாம் நான் தெரிஞ்சு குக் பண்றேன் சார். உதாரணத்துக்கு மேக்ரோனி, அப்புறமா நூடுல்ஸ், சாண்ட்விச், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன். சில சமயம் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவேன், அம்மா இன்னைக்கு சமைக்காத நான் செய்யறேன் அப்படின்ட்டு வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் நான் சூப்பரா குப்பிடுவேன். அப்புறமா ஈவினிங் சமயத்துல நான் சப்பாத்தி, அதுக்கப்புறமா டால், இது மாதிரியான விஷயங்கள் அம்மும் பண்ணுவேன். ஸோ மொத்தத்துல பார்க்கும்போது டிஃபன் ஐட்டம் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் அம்மாவுக்கு. அந்த சமயங்கள்ல நான் இனிஷியேட்டிவ் எடுத்து நான் சமைச்சு அம்மாவுக்கு கொடுத்து சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அம்மா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சார்.
1: ஓகே ஓகே ஓகே சார். அதாவது வீட்டுல வந்து அம்மாவுக்கு வந்து எல்லா உதவியும் நான் செய்வேன் சமையல் இறங்கிட்டீங்கன்னா. ஆமா,
0: சமையல்லயே செய்வேன், மத்த விஷயங்களுக்கும் செய்வேன். அது என்னுடைய லைஃப்ல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கறதையும் கொடுக்குது சார்.
1: ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி.
0: தேங்க்யூ சார்.
1: நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சீனு சார் நான் பேசுறேன். நலமா?
1: நலமா இருக்க சார். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: ஆசை தம்பி.
1: ஆசை தம்பி சார், சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு ஹோம் சப்போர்ட்டா இருக்கீங்க பெண்களுக்கு?
2: சார் லைவ்ல இருக்குமா?
1: லைவ்ல லைவ்ல தான் இருக்கும், சொல்லுங்க சார்.
2: சார் ஹோம் சப்போர்ட் சொன்னா, நான் வந்து அம்மாவுக்கும் சரி என்னோட மனைவிக்கும் சரி ஹோம் சப்போர்ட். அம்மா காலத்துல அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, விறகடுப்பு. அந்த விறகடுப்புல கூட நாங்க தோசை சுட்டு அடிக்கிடுவோம், நானு எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம். நான் நல்லாவே தோசை சுடுவோம் அப்போ. அப்போ இப்போ வந்து என்னன்னாக்கா, மனைவிக்கு வெங்காயத்தை உரித்து கொடுத்தல், பூண்டு உரித்து கொடுத்தல், சப்பாத்தி மாவு பிணைதல் போன்ற வேலைகளையும், தேங்காவை உரிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு கஷ்டம் இந்த காலத்துல. பண்ணிட்டாங்க வந்தாங்க, நம்ம தான் போராடி உரிச்சு கொடுக்கணும், உரிச்சு உடைச்சி திருவி கொடுக்கணும். இது போன்ற சிறு சிறு வேலைகள். இப்போ ஒரு சரி, நான் ஒரு இரட்டை மாடு வண்டி என்று எடுத்துக்கொள்வோம், இரண்டு மாடுகளும் ஒழுங்காக சென்றால்தான் அந்த வண்டி ஒழுங்காக ஓடும் அல்லவா?
1: கண்டிப்பா.
2: அதில் அவர்கள் மட்டும்தான் சமைக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்மளும் சமைக்கணும். இன்னைக்கு எவ்வளவோ பேரு கிச்சன் ராஜாக்களாக இருக்கிறாங்க. நீங்க போட்டி வச்சீங்கன்னா, பரோட்டால இருந்து விதவிதமான இது இன்னைக்கு ஆண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, வெளியே கத்துட்டு வந்துடுறாங்க. கத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க பெண்கள் மயங்குற அளவுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து ஒரு குஷி பட்டுறாங்க.
1: அடேங்கப்பா போங்க.
2: அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, கிச்சன் கிங் நம்மதான். குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கா. நம்ம வந்து எந்த செயலையும் செய்யக்கூடிய ஆண் மகன் என்பவன் எதுக்குமே எடுத்துக்காட்டாக விளக்கணும் சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர் சார். நீங்களும் அப்படி ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட்டு இருக்கீங்க. நம்முடைய நிகழ்ச்சியில அருமையான கருத்துக்களை பேசுனீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி சார்.

0: நேயர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 12:34, 22 நொடிகள். இன்னைக்கு நம்ம லைவ் லைன்ல வந்த ஒவ்வொரு கிச்சன் கிங்ஸும் தங்களுடைய யதார்த்தமான அன்பை பகிர்ந்து இந்த சனிக்கிழமை நண்பகலை சம பெருமிதமான ஒரு மேடையா மாத்திட்டாங்க. இது உங்க இதய துடிப்பு ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை 102.8. வார்த்தைகளால வம்பிழுத்தும் யதார்த்தமான கதைகளால புதுவையே சிந்திக்க வச்ச உங்கள் லோக்கல் சாம்பியன் நிகழ்ச்சி இது, பேசுங்க தோழா. இன்னைக்கு நாம பேசின கிச்சன் கிங்ஸ் டூ கெரியர் குயின்ஸ், ஆண்களின் ஹோம் சப்போர்ட் வெறும் தலைப்பு இல்லைங்க. ஆபீஸ்ல நீங்க எவ்வளவு பெரிய பாஸா இருந்தாலும் வீட்டில் உங்க மனைவியோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ ஜெயிக்கிறதுக்காக நீங்க கிச்சன்ல இறங்கி ஹெல்ப் பண்ணின அத்தனை தருணங்களும் தான் ஆண்களோட உண்மையான கம்பீரம். சாதிக்கும் பெண்களின் பின்னால் இருக்கும் அத்தனை மாடர்ன் ஆண்களுக்கும் FM ரெயின்போவின் மாஸ் சல்யூட். மீண்டும் ஒரு பேசுங்க தோழா நிகழ்ச்சியில இதே போல ஒரு அதிரடியான உங்க மனசுக்கு நெருக்கமான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பு தோழன், உங்க வீட்டு பிள்ளை அஜய் சீனும். கிச்சனிலும் கெத்து காட்டுவோம், அன்பாலும் உலகை வெல்வோம். இது FM ரெயின்போ புதுவை 102.8 பேசுங்க தோழா.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை

தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் 32 குழுக்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 4 லட்சத்திற்கும் கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6000க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார்.
ஒடிஷா

0: மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30 நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3 மேற்கொள்ளப்படும். ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிட்டின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 140,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த இரு நாடுகளிலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-6, 11-9 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வாட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-5, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இப்பொழுது கேட்கலாம் புதின பக்கங்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள்

0: மொழி பெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: பாவல் அந்த செய்தியை கேட்டவுடனே வீட்டுக்கு ஓடி வருவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் ஏமாந்தாள், அவன் வரவில்லை. கடைசியில் அவள் நடந்து நடந்து அலுத்து போய் சமையல் அறையிலிருந்து பெஞ்சின் மீது புத்தகங்களை வைத்துவிட்டு அதன் மீது உட்கார்ந்தாள். அந்த இடத்தை விட்டு அசைவதற்கே பயந்து போய் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். பாவலும் ஹகோலும் வீடு திரும்பும் வரையிலும் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்று அவர்களை பார்த்த மாத்திரத்தில் வாய்விட்டு கத்தினாள். ஆமாம் தெரியும் என்று புன்னகையோடு சொன்னான் பாவல். நீ என்ன பயந்து விட்டாயா? ஆமாம், எனக்கு ஒரே பயமாய் இருக்கிறது. நீ பயப்படக்கூடாது, அதனால் பயனில்லை என்று சொன்னான் ஹகோல். சரி, தேநீருக்கு தண்ணீர் கூட வைக்கவில்லையா என்று கேட்டான் பாவல். எல்லாம் இதனால்தான் என்று கூறிக்கொண்டே தன் இடத்தை விட்டு எழுந்து புத்தகங்களை சுட்டிக்காட்டினாள் அவள். அவளது மகனும் ஹகோலும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அந்த சிரிப்பினால் அவள் மனம் சிறிது நிம்மதி பெற்றது. பாவல் அந்த புத்தகங்களின் சிலவற்றை பொறுக்கி எடுத்து புழக்கடைக்கு சென்று ஒழித்து வைக்கப் போனான். இதற்கெல்லாம் பயந்தால் ஒன்றுமே நடக்காதம்மா என்று கூறிக்கொண்டே தேநீர் அடுப்பை ஏற்றினான் ஹகோல். இந்த மாதிரி முட்டாள்தனத்தில் ஜனங்கள் தங்கள் நேரத்தை பாழடிப்பது இருக்கிறதே, அது படுமோசமான வெட்ககரமான காரியம். இடைவாரியிலே வாள்களை தொங்கவிட்டு கொண்டும் பூச்சுகளில் தார் ஆணிகளை மாட்டிக்கொண்டு பெரிய பெரிய குண்டு மனிதர்கள் இங்கு வருவார்கள். இங்குள்ள எல்லாவற்றையும் குடைந்து துளைத்து பார்ப்பார்கள். படுக்கைக்கு கீழே அடுப்புக்கு கீழே எல்லாம் பார்ப்பார்கள். மேலே ஒரு அட்டாளி இருந்தால் அதில் ஏறி பார்ப்பார்கள். நிலவரை இருந்தால் அதிலும் நுழைந்து பார்ப்பார்கள். அவர்களது மூஞ்சிலும் தலையிலும் நூலாம்படை அப்பி அடைவதுதான் மிச்சம்.

பயமாயிருக்கும். ஏமாற்றத்தால் எரிந்து விழுவார்கள், திகைப்பார்கள், வெட்கப்படுவார்கள். ஆனால் தாங்கள் மிகவும் மூர்க்கமாகவும் கோபமாகவும் இருப்பதாக பாசாங்கு செய்வார்கள். தங்களது தொழில் எவ்வளவு படுகேவலமானது என்பதை உணர்வார்கள். ஒரு தடவை இப்படித்தான் என்னுடைய சாமான்களை எல்லாம் அவர்கள் தாறுமாறாய் உலை தெரிந்து சீர்குலைத்து விட்டார்கள். பிறகு அந்த பரிதவிப்பால் அவர்கள் இன்னது செய்வது என தெரியாமல் திகைத்து வெளியேறினார்கள், போய்விட்டார்கள். இன்னொரு முறை அவர்கள் போகும்போது என்னையும் கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். பிறகு என்னை சிறையில் போட்டு 4 மாத காலம் உள்ளே வைத்திருந்தார்கள். சிறைக்குள் போனால் நீ வெறுமனே உட்கார்ந்திருப்பதை தவிர வேறு வேலையே கிடையாது. பிறகு சிறையில் இருக்கும்போது சம்மன்கள் வரும். உன்னை தெருக்களின் வழியே சிப்பாய்கள் நடத்தி செல்வார்கள். யாரோ ஒரு பெரிய தலைவன் உன்னை என்னென்னவோ கேள்வி கேட்பான். அந்த தலைவர்களில் எவனும் அப்படி ஒன்றும் புத்திசாலி அல்ல. அர்த்தமற்றி எதை எதையோ கேட்பான். பிறகு மீண்டும் சிறைக்கு கொண்டு போகுமாறு சிப்பாய்களுக்கு கட்டளையிட்டு உன்னை அங்குமிங்குமாக வெட்டியாக இழுத்தடிப்பார்கள். அவர்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு ஏதாவது மாரடித்து ஆக வேண்டுமே. கொஞ்சம் நாள் போய்விட்டால் அவர்களை சலித்து போய் உன்னை விடுதலை செய்து விடுவார்கள். அவ்வளவுதான். அந்த்ரியுஷா, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டாள் தாய். அடுப்பை மூட்டி ஊதுவதற்காக குனிந்து முழங்காலிட்டிருந்த ஹகூல் நிமிர்ந்து பார்த்தான். அவன் முகம் சிவந்து போயிருந்தது. பிறகு மீசையை திருகிவிட்டு கொண்டு கேட்டான், எப்படி பேசுகிறேன்? என்னவோ யாரும் உங்களை துன்புறுத்தாத மாதிரி. இந்த உலகில் துன்புறாத ஆத்மா எங்கேயம்மா இருக்கிறது என்று இளம் புன்னகையோடு கூறிக்கொண்டே எழுந்து நின்று தலையை ஆட்டிக்கொண்டான். அவர்கள் என்னை எவ்வளவோ துன்புறுத்ததான் செய்தார்கள். ஆனால் எனக்கெல்லாம் பழகி போய்விட்டது, மறத்து போய்விட்டது. அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்று தெரிந்திருந்தும் நாம் என்ன செய்துவிட முடியும்? அந்த துன்பங்களையெல்லாம் பொருட்படுத்தினால் என் வேலைதான் கெடும். அந்த துன்பங்களையெல்லாம் நினைத்து பார்ப்பதும் வீணான நேரக் கொலைதான். இதுதானம்மா வாழ்க்கை. சமயங்களில் மனிதர்களை கண்டாலே எனக்கு கோபம் வரும். எண்ணி பார்த்தேன், இதில் என்ன பயன்? ஒவ்வொருத்தனும் அடுத்தவன் நம்மை அறையப்போகிறான் என்று எண்ணித்தான் பயப்படுகிறான். எனவே முதல் அடியே இவனே கெடுக்க முற்படுகிறான். இப்படித்தானம்மா வாழ்க்கை இருக்கிறது. அவனது வார்த்தைகள் இத சுகத்தோடு பிறந்து வழிந்தன. அந்த பேச்சினால் அவளுக்கு அன்று நடக்கவிருக்கும் சோதனையை பற்றிய பயம் நீங்க ஆரம்பித்தது. அவனது மொழி கண்களில் களிப்பு குடிக்கொண்டது. அவன் எவ்வளவு கோரமாயிருந்தாலும் லாவகமான உடற்கட்டு கொண்டவன் என்று கண்டாள் தாய். பெருமூச்செறிந்தாள். அந்த்ரியுஷா, கடவுள் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்று மனதார வாழ்த்தினாள் அவள். ஹகோல் தேநீர் அடுப்பருகே சென்று குந்தி உட்கார்ந்தான். எனக்கு நல்ல அருள் கொஞ்சம் கிடைத்தாலும் போதும், நான் அதை ஒன்று மறுதளிக்க மாட்டேன். ஆனால் அவ்வருளுக்காக நான் கை நீட்டி யாசகம் கேட்க மாட்டேன் என்றான் ஹகோல். பாவல் புழக்கடையிலிருந்து வந்து சேர்ந்தான். அவர்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கப் போவதில்லை என்று நம்பிக்கை நிறைந்த குரலில் சொல்லிவிட்டு முகம் கை கழுவினான். பிறகு கைகளை துடைத்துக் கொண்டு தாயின் பக்கமாக திரும்பினான். நீங்கள் மாத்திரம் பயந்ததாக காட்டிக்கொண்டால் உடனே அவர்களுக்கு சந்தேகம் தட்டிவிடும். இந்த வீட்டில் ஏதோ இருக்கப் போய்தான் நீங்கள் இப்படி நடுங்கி சாகிறீர்கள் என்று அவர்கள் நினைத்து விடுவார்கள். நாம் தப்பாக எதுவும் செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நியாயம் நமது பக்கத்தில்தான் இருக்கிறது. அந்த நியாயத்திற்காக நாம் நமது ஆயுள் முழுவதுமே பாடுபடுவோம். அது ஒன்றுதான் நம்மீது உள்ள குற்றம். பிறகு நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? நான் தைரியமாக இருப்பேன் பாஷா என்று அவள் உறுதி கூறினாள். ஆனால் உடனேயே அவள் மனங்குலைந்து பரிதாபமாக கூறினாள், அவர்கள் சீக்கிரம் வந்து காரியத்தை முடித்துக் கொண்டு போனால் தேவலை. ஆனால் அவர்கள் அன்றிரவு வரவில்லை. காலையில் அந்த பிள்ளைகள் தன்னை கேலி செய்ய முனைவதற்கு முன்னால் தானே தன்னை கேலி செய்து சமாளித்துக் கொள்ள முயன்றாள். பார்த்தாயா, பயம் வருவதற்கு முன்னாலேயே நான் பயந்து செத்தேன் என்று கூறிக்கொண்டாள். கலவரம் நிறைந்த அந்த இரவுக்கு பிறகு சுமார் 1 மாத காலம் கழித்து போலீசார் வந்தே விட்டார்கள். அன்று நிக்கோலாய் பாவலையும் அந்திரேயையும் கண்டு பேசுவதற்காக வந்திருந்தான். அவர்கள் மூவரும் தங்களது பத்திரிகை விஷயமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நடு இரவு. ஏற்கனவே படுக்க சென்றுவிட்ட தாய் தூக்க கலக்கத்தில் சொக்கியவாறே அவர்களது அமைதியும் ஆர்வமும் நிறைந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்திரே
ஜாக்கிரதையாக தனக்கு பின்னால் கதவை தாளிட்டு விட்டு

சமையல் அறையை கடந்து சென்றான். அந்த சமயம் முற்றத்தில் ஏதோ தகரவாளி உருளும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து கதவும் படாரென்று திறக்க

0: நிகழ்ச்சியை நாளை கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: தொடர்வது 1 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் ஊடகங்களுக்கு அளித்த கருத்துக்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தவறான தகவல்களை பரப்பும் நோக்கில் திட்டமிட்டு பரப்பப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து அவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும், இதுபோன்ற போலி வீடியோக்களை உருவாக்கியவர்களின் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தமது சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை, தவம், சுயக்கட்டுப்பாடு மற்றும் பக்தி நிறைந்த

சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் எகிப்தின் பார்ப் சமேயை 3-1 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய ஸ்குவாஷ் வீராங்கனை அனாகத் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03:14. வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. அன்புக்கும் அழகுக்கும் புதுச்சேரியை மிஞ்ச ஊரும் இல்லம், அறிவுக்கும் ரசனைகளுக்கும் நம்ம பெண்களை மிஞ்ச ஆளும் இல்லை. புதுவையின் இதய துடிப்பாய் ஒலிக்கும் இது FM ரெயின்போ புதுவை 102.8. மதிய வேளையில் மலரும் பெண்களின் பிரத்யேக நேரம், வீட்டு வேலைகளுக்கு ஒரு குட்டி பிரேக் விட்டுட்டு உங்களை நீங்களே கொண்டாடுற ஒரு ராஜபோக நேரம். முழுக்க முழுக்க பெண்களின் ரசனைக்காக, பெண்களின் ஆதிக்கத்திற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான மேடை இது. ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள்

சாய்ஸ். உங்க வீட்டு பிள்ளையா இந்த மதியம் உங்க குரலை கேட்க துடிக்கும் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே சீனு வந்தாச்சு. இன்னைக்கு உங்க மனசுல என்ன ஓடுது, எந்த பாட்டை கேட்டு கலக்க போறீங்க, போனை எடுங்க, உங்களுக்கான மேடை ரெடியா இருக்கு, உடனே கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 என்றவங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாட்டை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசிங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில துவக்கமா நம்ம பாடல் கேட்கலாம். பொன்னியின் செல்வன் பாகம் 1 பாடல்.

와, 큰일이다, 큰일이다, 큰일이다, 와, 큰일이다.

0: வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
1: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை டிஎன்டி ஆப் இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: கடற்கரை காத்துல கலந்து வர இசை, அதுதான் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தர விசேஷ விசை. வீட்டு எல்லைகளை தாண்டி உங்களின் ஆசைகளை சர்கடிக்க வைக்கும் மேடை இது. ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய். இன்னைக்கு நாளையோட முதல் ஸ்நேகிதி லைன்ல வரப்போறாங்க. ஃபர்ஸ்ட் காரியம் பெஸ்ட் காரியம்னு சொல்லுவாங்க. வாங்க, யார் அந்த முதல் மகாராணின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், பாண்டல் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கேன் சார்.
2: ஓகே மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் மறிக்கொழுந்து சார், பாடல் கண்ணதாசனே கண்ணதாசன் அந்த
2: பாடல். அடேங்கப்பா, படமும் வந்து வாசம் வீசும், பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா எழுதவனுடைய பேரும் வந்து அதுவும் வாசம் வீசுமே. கேட்டலாமா? சூப்பர் மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கலாம். அதாவது மகளிரான நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ்

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: தமிழ் மக்களோட அன்றாட வழக்கத்துல பிரிக்க முடியாத ஒன்று நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்க கவலைகளை காத்துல பறக்க விட்டுட்டு பாட்டால மனசு நிரப்புற இந்த இடம் ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய். அடுத்ததா இப்ப லைன்ல இருக்கிற தோழி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களோட அந்த அழகான பொறுமைக்காக ஒரு சூப்பர் பாட்டை கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் சொல்லிட்டு நாம கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றிகள்.
1: நன்றி நன்றி. சொல்லுங்க மேடம். இங்க பேர் சொல்லவே இல்லீங்களே.
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து லைன் கடிச்ச உடனே எல்லாம்
1: சந்தோஷம். ஆமா ஆமா, அதான் நான் சொன்னேன், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க மேடம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: மனதில் உறுதி வேண்டும் படத்துல இருந்து. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்.
1: ஓகே மேடம், சூப்பர். கேட்கலாமா உங்களுக்கு அந்த பாடலை?
2: சரமிக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். நாங்களாம் சரித்திரம் படைக்கிறத எல்லாரும் கேட்கணும் சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர் மேடம். ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
2: தேங்க்யூ.
1: நீங்களும் நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். அதாவது மகளிராகிய நீங்களும் ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275.

0: நேரம் 1:21:50. ராகங்கள் 100 வரலாம், ஆனா நம்ம எஃப்எம் ரெயின்போ தர சுகம் தனியரகம். பெண்களின் புன்னகைக்கு முன்னாடி இந்த உலகத்தோட எந்த அழகும் ஈடாகாது. அந்த புன்னகையை அதிகமாக்கவே எஃப்எம் ரெயின்போல ஹாய் ஸ்நேகிதேவின் மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்ப மல்டி டாஸ்கிங்ல ஆண்களையே தூக்கி சாப்பிடுற மாடர்ன் தேவதை ஒருத்தவங்க லைன்ல ரெடியா இருக்காங்க. வீட்டு வேலையை ஓரமா வச்சுட்டு இப்ப பாடல் கேட்கறதுக்காக அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கால்
0: பண்ணதுக்கு நன்றி மேடம்.

0: தேங்க்யூ சார்.
1: நன்றி. ஹாய் ஸ்நேகிதே நிகேஷ்ல, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275 2300 என்ற எண்களுக்கு.

0: பாட்டு கேட்கறதுக்கு ஆயிரம் வழி இருக்கலாம், ஆனா பாசமா பேசுறதுக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.2 மட்டும்தான் இருக்கும். வார்த்தைகள் சொல்ல தவறிய உணர்வுகளுக்கு பாடல்கள் வழியா உயிர் கொடுத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் சிநேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்ப பேச போற காலரோட குரலை கேட்டா மதிய நேரத்து அசதியே பறந்து போயிடும் போல அம்புட்டு எனர்ஜி. வாங்க சிநேகிதி, இப்ப யார் நம்ம நிகழ்ச்சியில பேச கேட்டிருக்கேன் கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க யார் இங்க பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: ஓகே மேடம், சூப்பர். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் வந்து திருடா திருடி மன்மதரசா அந்த சாங் சார்.
0: நான் ஏற்கனவே சொன்னேன் செம்ம எனர்ஜியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப பாட்டு அதே மாதிரி இருக்கு இல்லீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: சூப்பர் மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில மகளிராகிய நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில கேட்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 1:34, 10 நொடிகள். சுட சுட மதிய சாப்பாடு, சுகமான எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பாட்டு. இதை விட வேற என்ன வேணும்? உங்கள் லஞ்ச் டைம் இன்னும் கொஞ்சம் லவ்லி டைமா மாத்திட்டு இருக்கிற மேஜிக், அதுதான் ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ். இந்த லன்ச் டைம்ல ரிலாக்ஸா போனை கையில வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இப்ப பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த தோழி யாருன்னு சொல்லிட்டு கேட்டுலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார். வீராம்பட்டி அன்பழகி, நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்க மேடம், நீ எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: ஓகே மேடம், சூப்பர். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு மேட்டுக்கொடியில இருந்து அன்புள்ள மன்னவனி என்ற பாட்டு ட்ரை பண்ணுங்க.
4: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
5: கேட்கலாம்.
4: கால் பண்ணதுக்கு நன்றி.
5: நன்றி.
4: நிகழ்ச்சியில நீங்களும் மகளிரான நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்று எண்களுக்கு.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: எல்லைகள் இல்லாத இசைப்பயணம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தனித்துவ அடையாளம். உங்க மனசுக்குள்ள மறைஞ்சு வச்சிருக்கிற நினைவுகளை தட்டி எழுப்புற நேரம் இது. ஹாய் ஸ்நேகிதேவின் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மகளிர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இயற்கை படத்துல இருந்து காதல் வந்தா சொல்லி அனுப்பி.
0: ஓகே மேடம், சூப்பர், நல்லா பண்ணீங்க. உங்க பாட்டு கேட்டு இல்லாம நீங்க கேட்ட பாட்ட.
1: சரிங்க சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி மேடம்.

0: மாட்டார். பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 1:53:18 நேரம் போனதே தெரியாது. FM ரெயின்போ புதுவை 102.8 உங்க மனசை விட்டு என்னைக்குமே பிரியாது. இன்றைய மதியத்துக்கு ஹாய் ஸ்நேகிதேவின் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பாடல்கள் விடைபெறலாம். ஆனா நம்ம அன்புக்கு என்றும் முடிவே இல்லை. நல்ல பாடல்களோடும் அதைவிட அழகான மகளிரின் அன்பான பேச்சோடும் நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில ஏன் கூட பேசி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்ச அத்தனை மகளிருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். லைன் கிடைக்காம போனவங்க கண்டிப்பா நாளைக்கும் ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டு வேலைகளுக்கு நடுவே உங்க மனசுக்கான ஒரு குட்டி ஓய்வு கிடைச்சிருக்கு நம்புறேன். மீண்டும் நாளை மதியம் சரியா 1 மணிக்கு இதே துள்ளலோட புது பாடல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடனும் புன்னகையுடனும் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை உங்களின் அன்பு தோழன் அஜித் சீனும். இசையோடு இணைந்திருங்கள். இது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சி. நிறைவாக கேட்கலாம் மைதிலி என்னை காதலி திரைப்பட பாடலை.
2: நானும் உன் தன்

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவ

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16, 7 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் இதய கமலம் திரைப்படத்திலிருந்து, பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரலில்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 2:21, 48 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 காலத்தை வென்ற கானங்கள். எப்போ கேட்டாலும் எந்த நிலைமையில கேட்டாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம், அதுதான் பழைய ஞாபகங்கள். அப்படிதான் நம்மளோட காலத்தை வென்ற கானங்கள். சிலரோட இசையும் அந்த வரிகளும் எப்பவுமே நம்ம கூட டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த வரிசையில ஒரு சூப்பரான பாடல் வருது, TM சவுந்தரராஜன் குரலில்.

0: துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912 மின்துறை புதுச்சேரி.
1: எத்தனையோ புது புது ட்ரெண்டிங் பாட்டுகள் வந்தாலும் இந்த மாதிரி சில பாடல்கள் தான் நம்மளோட பழைய நினைவுகளை எப்போதுமே தூண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாம கேட்டுட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தோன்றதுக்காக சூப்பரான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்துகிட்டே இருக்கு. TM சவுந்தரராஜன் குரலில்

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 2:34:35 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். சில பாட்டுகளை கேட்கும் போதே நம்ம அறியாமலேயே நம்மளோட பழைய காலத்தோட நினைவுக்கு நாம திரும்பி போயிடுவோம். அந்த விதமான சுவாரஸ்யமான நினைவுகளை பாடல் வழியே தோன்றதுதான் நம்ம காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரும் பாடல் JP சந்திரபாபு, K ஜமுனாராணி குரலில்.

நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். மனதை விருடும் காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நேரம் 2:47 50 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 92.8 மனதை மயக்கும் காலத்தை வென்ற கணங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.

நேரம் 2:51, 55 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பி. சுஷீலா குரலில்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: காலத்தின் கணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில்.

நேரம் 2:59 ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் காலத்தின்ற காலங்கள் மூலமா உங்களோட சோர்ந்து போன பழைய நினைவுகளை தூண்டிவிட்ட டிராவல்ஸ் பண்ணக்கூடிய சூப்பரான பாடல்களை உங்களுக்காக நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்களில் இப்போதைக்கு நான் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன். தினமும் காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சி மறுபடியும் மறுபடியும் மதியம் 2:15 வரும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போதைக்கு பாய் பாய் சொல்றது நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ்.

ஹலோ மக்களே, நேரம் சரியா 3:01 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் ஆன ஷோ கல்லூரி பூக்கள். அண்ட் நான் உங்க ஏஞ்சலா.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்னைக்கு கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில நம்ம விளையாட போற

கேம் தமிழ் பேசலாமா? என்னடா கேம் இதுன்னு கேக்குறீங்களா? நம்ம எப்பெல்லாம் தமிழ்ல தான் பேசுறோம், ஆனா அதுல தமிழை விட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேஷுவலான இங்கிலீஷ் கலந்த தமிழ் லைன் சொல்லுவேன். அந்த லைனை நீங்க ஃபாஸ்டா பியூர் தமிழ்ல சொல்லணும். யார் கரெக்டா சொல்றீங்கன்னு கேட்போமா? நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 or 2275230.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: வெல்கம் பேக் மக்களே, கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு காலர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். ஹலோ ஹலோ
2: ஹலோ, கேக்குதா?
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என் பேரு பிரதோஷ், நான் காலேஜ்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க பிரதோஷ், காலேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு?
2: காலேஜ் லைஃப் சரியா போயிட்டு இருக்கு.
1: கல்லூரி பூக்கள் ஷோ முன்னாடி கேட்டிருக்கீங்களா?
2: தமிழ்ல
1: பேசலாமா? அதுதான் அந்த டாபிக். ஒண்ணும் இல்ல, நான் வந்து இங்கிலீஷ் கலந்து

0: எப்படி பெஞ்ச் சைட் டாப்பரா இல்ல பேக் பெஞ்ச் டாப்பரா?
1: நான் எப்பயுமே பேக் பெஞ்ச் தான், அவன் டாப்பர் எல்லாம் கிடையாது.
0: ஆஹா, ஓகே ஓகே.
1: ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்காந்ததான் சரித்திரமே இல்லை.
0: ஓ, அப்புறம் உங்க காலேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதை பத்தி ஏதாச்சும் ஒரு மெமரி சொல்லுங்க.
1: தேர்ட் இயர் ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது, இது வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமேட்டா தான் எங்களை வச்சு செய்யறதுக்குமே நிறைய பேர் இறக்குவாங்க, அப்பதான் சிறப்பான சம்பவங்கள் எல்லாம்.
0: ஓகே, உங்களுக்கு காலேஜ்ல வச்ச சம மொக்கையா இல்ல ஃபன்னான நிக்நேம் ஏதாச்சும் இருக்கா?
1: அது அதை என்னால ஓபனா சொல்ல முடியாது.
0: ஓகே, புரியுது. நீங்க அந்த மாதிரி கலாய்ப்பீங்களா எல்லாரையும் இல்ல வந்து மத்தவங்க உங்களை கலாய்ப்பாங்களா?
1: வேணும்னா கிட்டு தரேன். நான் நிறைய தூங்குவேன், நான் லைக் தூங்கி எந்திரிக்கும் போது என் கண்ணெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ரெட்டா இருக்கும்.
0: ஓகே,
1: சோ நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ரெட்டா இருக்கு இருந்துட்டா என்ன பேர் வச்சிருப்பாருங்க.
0: ஓகே ஓகே, ஏதோ வந்து வில்லங்கமான பேருன்னு மட்டும் தெரியுது, அத நான் வந்து கேட்க விரும்பல. நீங்க எப்படி, மத்தவங்களை கலாய்க்கிற டைப்பா இல்ல வந்து கலாய் வாங்குற டைப்பா?
1: நான் ஆக்சுவலி அப்பா நீங்க இனியதான் வச்சு செய்வாருங்களே தவிர நான் எவனையும் செய்ய மாட்டேன்.
0: அப்படியா? ஆனா நீங்க பேசுறத பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியலையே.
1: முக்கியமா ஒருத்தர் இருக்காரு, அந்த மனுஷன் வந்தாருன்னா ஒரு ஜோக் பண்ற பேர்ல எங்க உயிரை வாங்கி குட்டிக்குவாரு, அவரு மட்டும் நாங்க கட்டுக்க மாட்டோம்.
0: ஓஹோ, பரவாயில்லையே. அப்ப உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒண்ணு கூட இல்லையா?
1: நீங்களே
0: வந்து லேட்டா போலாமா?
1: அங்கதான்
0: இதுலயே தெரியுது நீங்க ரொம்ப ஃபன்னான சொல்லி. ஓகே, நம்ம கேம் குள்ள போலாமா?
1: யோசிங்க
0: சீக்கிரம். தெரியலையா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்றீங்களா இல்ல நான் சொல்லிட்டுமா? தோழா, நாளை தேர்வுக்கு கூடம் நுழைவு சீட்டு அச்சிட்டு விட்டாயா?
1: ஓகே ஓகே
0: ஓகே. அதே மாதிரி நீங்க வினாத்தாள்னு சொன்னீங்க, வினாத்தாள்னா ஆன்சர் ஷீட்டு.
1: க்வெஸ்சன் பேப்பருங்க.
0: ஐயோ, நானே மாத்திட்ட, சரி விடுங்க. சரி, நீங்க வந்து என்ன மாட்டி விட்டதுனால உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறேன். கேண்டீன்ல காபி குடிச்சிட்டே ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.
1: கேண்டீனுக்கு தமிழ்ல என்ன தெரியாது?
0: மாட்டிட்டீங்களா?
1: கேண்டீன் தவிர எல்லாமே தமிழ்ல தெரியுது.
0: சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரை பண்ணுங்க.
1: உணவருந்தும் இடத்தில் அமர்ந்து வச்சு குட்டை வழி நீர் குடித்துக் கொண்டே நமது
0: சிற்றுண்டி சாலையில் குழம்பி அறிந்து கொண்டே திட்டப்பணி பற்றி உரையாடலாம்.
1: தெரிய
0: குழம்பிதான் நினைக்கிறேன் காஃபினா. ஓகே, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணீங்க, அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.
1: நன்றி நன்றி.
0: ஓகே, நம்ம காலர் சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து இதே மாதிரி நீங்களும் வந்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 or 2275230. அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் மக்களே, கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நம்ம கூட ஒரு காலர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்றது கேட்போம். ஹலோ,
3: ஹலோ,
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேர் லின்சி, நான் சென்னையில இருந்து பேசுறேன்.
2: ஹலோ லின்சி, காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு, என்ன படிக்கிறீங்க?
3: தேர்ட் இயர் போறேன், சிஎஸ்சி ஏஐ படிக்கிறேன்.
2: ஓகே ஓகே, காலேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: ஏதோ போகுது.
2: ஏதோ போகுதா? அப்ப என்ஜாய்மெண்ட் இல்லையா? எப்படி? ஓகே ஓகே, பேர்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல, அந்த சம்பவத்தை வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
3: ஒரு நாள் அவங்க தான் பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு இப்போ ஒரு நாள் கேன்டீன் போயிட்டு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு நான் வந்துட்டு சரி ஓகே விடு, அப்புறமா பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல, இப்ப பே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் நான் பே பண்ண பார்த்தா அவங்க எனக்கு கிளாஸ் இருக்கு பை பை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம்
2: நீங்க மாட்டீங்க?
3: அவ்வளவுதான்.
2: சூப்பர் சூப்பர். நீங்க எப்படி, மத்தவங்களை கலாய்ப்பீங்களா இல்ல அடுத்தவங்க உங்களை கலாய்ப்பாங்களா?
3: இல்ல இல்ல, நான் தான் மத்தவங்களை கலாய்ப்பேன்.
2: அப்படியா? அப்ப நீங்க இது வரைக்கும் யாருக்காச்சும் வந்து ஒரு நிக்நேம் வச்சிருப்பீங்கல்ல, ரொம்ப ஃபன்னா அந்த மாதிரி?
3: இருக்கு இருக்கு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்.
2: அப்படியா, என்ன நிக்நேம்?
3: அவங்க பேர் அனில்.
2: அனில், ஆஹா, ஓகே ஓகே, நல்லா இருக்கு. சரி, உங்களோட தமிழ் நாலேஜ் பத்தி நீங்களே ஒரு ரேட்டிங் போட்டு கொடுங்க பாப்போம். 1 ல இருந்து 10 வரைக்கும்.
3: 7.
2: பரவாயில்லையே, கான்ஃபிடென்ட்டா தான் சொல்லுங்களேன். 7 தான் சொல்றீங்க, நல்ல நம்பர் தான் 7.
3: ஓகே.
2: ஏன்னா நம்ம விளையாட போற கேம் வந்து தமிழை பேஸ் பண்ணிருக்கல, அதனாலதான் சரி உங்க தமிழ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கேட்கலாம்னு கேட்டேன்.
3: ஓகே.
2: சரி, இப்போ உங்களுக்கு கூட வந்து ஒரு ராபிட் ஃபயர் விளையாடலாம். ஓகேவா? ரெடியா?
3: ஓகே ஓகே. சரி.
2: ஸ்ட்ரிட் ப்ரொஃபஸரா, மொக்க கிளாஸ் லெக்சரரா?
3: மொக்க. மொக்க கிளாஸ்.
2: குரூப் ஸ்டடியா, சோலோ நைட் அவுட் ஸ்டடியா?
3: சோலோ நைட் அவுட் ஸ்டடி.
2: காலேஜ் பஸ்ஸா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக் ரைடா?
3: ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக் ரைட்.
2: ஓகே, ராபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ்லாம் நல்லா வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்கள் காலேஜில் நடந்த ஏதாச்சும் சுவாரஸ்யமான சம்பவம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த ஏதாச்சும் சுவாரஸ்யமான சம்பவம் இருந்தால் ஷேர் பண்ணுறீங்களா?
3: அப்படின்னு எதுவும் இல்லை, போர் அடிச்சா பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப், டீ ஷாப் அந்த மாதிரி போயிடுவோம்.
2: அப்படி போயிடுவீங்க. போர் அடிச்சா வேற ஏதாச்சும் ஹாபி இருக்கா? இப்படி பாட்டு கேக்குறது, புக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி?
3: பாட்டு கேக்குறது, டான்ஸ் பண்றது.
2: ஓ, டான்ஸ் ஆடுவீங்களோ? பயங்கரமான டான்ஸ் ஆடுவீங்க?
3: அப்பல்ல இல்ல, ஓரளவுக்கு ஆவரேஜ்.
2: ஆவரேஜ். பாட்டு பாடுவீங்களா?
3: இல்ல.
2: ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க டான்ஸ் ஆடுன்னு சொன்னீங்க, ஆனா என்ன பண்றது, நம்மளால டான்ஸ் ஆட சொல்லி காமிக்க முடியாது இல்ல. இதே பாட்டு பாடுவேன்னு சொல்லிருந்தீங்கன்னா உங்களை பாட்டு பாட வச்சிருப்பேன். ஓகே, நம்ம கேம்க்குள்ள போலாமா?
3: ஓகே.
2: உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டயலாக்.
3: ஓகே.
2: பஸ் ஸ்டாப்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போர் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சொல்லணும், 5 செகண்ட்ஸ் தான் டைம்.
3: பேருந்து நிறுத்தத்தில் மிக நீண்ட நேரம் காத்திருந்து எனக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டது.
2: பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டீங்க. எப்படிடா இது? ஓகே, உங்களுக்கு வந்து அடுத்த க்வெஸ்சன் கேக்குறேன்.
3: ஓகே.
2: டுடே ஈவினிங் தியேட்டர்ல மூவி பார்க்க பிளான் இருக்கா?
3: இன்னைக்கு சாயந்தரம். எனக்கு புரியல, தியேட்டர் வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க?
2: நீங்க தான் சொல்லணும், அப்புறம் நான் சொல்லிட்டா.
3: ஒளி மொழியம்மா.
2: ஆ, என்ன சொல்றீங்க?
3: ஒளி மொழியம் சொல்லுவாங்களே அதுவா?
2: ஒளி மொழியமா? இல்ல இல்ல.

0: ஆன்சருக்கு வந்து வேற ஏதாச்சும் யோசிங்க, வேற ஏதாச்சும் வேர்டு யோசிங்க. சர்ச் எல்லாம் பண்ண கூடாது, 5 செகண்ட்ஸ் தான் டைம். நான் 500க்கு நீங்களே யோசிங்க. 5 4 3
1: இன்றைய மாலை நேர திரையரங்கம்.
0: இன்றைய மாலை நேர திரையரங்கமா?
1: அது மட்டும் தான் தெரியுது.
0: அது மட்டும் தான் தெரியுதா? சரி ஓகே, உங்களுக்கு நான் ஆன்சர் நானே சொல்லிடுறேன். இன்று மாலை திரையரங்கில் திரைப்படம் பார்க்க திட்டம் உள்ளதா? இதுதான் வந்து கேள்வி. இன்னொரு க்வெஸ்சன் கேக்கட்டா, தாங்குவீங்களா? என்னடா இது, காலர் வந்த காலர் வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்களே. எனிவேஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.
1: Thank you.
0: Okay, thank you for calling.
1: Thank you.
0: நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 ஆர் 2275230. அடுத்ததா நம்மளோட ஷோல ஒரு சூப்பரான பாட்டு கேட்போம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் மக்களே. FM ரெயின்போ 102.8 நேரம் சரியா 3:32 ஆயிட்டு இருக்கு. கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நம்ம கூட ஒரு பேசுறதுக்காக ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
2: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஷாம், சென்னையில இருந்து பேசுறேங்க.
1: சொல்லுங்க ஷாம், காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு, என்ன படிக்கிறீங்க?
2: நான் பிகாம் படிக்கிறேன். காலேஜ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் ஏதோ போயிட்டு இருக்கு. ஆனா ஓகே தான்.
1: ஓகே ஓகே. உங்களோட காலேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க. எப்படி என்ஜாய் பண்ணுவீங்களா? நல்லா.
2: நான் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்டா இல்ல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்டா இல்லங்க, மிடில் பெஞ்ச் ஸ்டூடண்ட். கொஞ்சம் ஃபன் இருக்கும். அந்த நேரத்துல வந்து கரெக்ட் நேரத்துல படிச்சிருவேன்.
1: படிக்க வேண்டிய நேரத்துல படிச்சுவீங்க, ஃபன் பண்ண வேண்டிய நேரத்துல ஃபன் பண்ணுவீங்க.
2: ஆமா ஆமா, அந்த மாதிரி தான்.
1: ஓகே ஓகே. சரி, உங்ககிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ்லாம் நான் கேக்குறேன், சரியா?
2: ஓகே ஓகே.
1: இப்போ நம்மளோட ஷோவோட இந்த கேம் பத்தி உங்களுக்கு தெரியுமா?
2: தெரியும், பட் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நல்லா இருக்கும்.
1: அதாவது நம்ம கேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல பேசலாமா, அதுதான் வந்து கேம்.
2: ஓகே.
1: நான் வந்து உங்ககிட்ட ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். இப்ப நம்ம நார்மலா பேசுறப்போ வந்து நம்ம தமிழ்ல வந்து இங்கிலீஷ் கலந்து தானே பேசுறோம்.
2: ஆமா.
1: அந்த மாதிரி ஒரு லைனை நான் சொல்லுவேன். ஆனா நீங்க வந்து எனக்கு எப்படி அந்த லைனை சொல்லணும்னா, இங்கிலீஷ் வார்த்தை இல்லாம பியூர் தமிழ்ல சொல்லணும்.
2: ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ட்ரை பண்றதாலே
1: ட்ரை பண்ணுவீங்க. சரி, இப்போ இந்த கேம் வந்து தமிழ் பத்தி இருக்கறனால இப்படி ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன் உங்ககிட்ட. இப்போ 1 ல இருந்து 10 இந்த ஸ்கேல்ல உங்களோட தமிழ் நாலேஜ் நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க?
2: நான் வந்து தமிழ்நாட்டுல போறதால கம்மியா சொன்னா எல்லாரும் நடிப்பாங்க, அதனால ஒரு 8 சொன்னா டீசன்ட்டா இருக்கும் நினைக்கிறேன்.
1: 8. ஓகே. டீசன்ட்டா ஆன்சர் சொல்றீங்களா? டி
2: நம்பறேன். நீங்க குடுக்குறத பொறுத்து இருக்காது.
1: குடுக்குறத பொறுத்து இருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு திடீர்னு பயங்கரமா கோவம் வருதுன்னு
2: வச்சுக்கோங்களேன்.
1: அப்ப வாயில தமிழ் வார்த்தை வருமா இல்ல இங்கிலீஷ் வார்த்தை வருமா? வார்த்தையெல்லாம் சொல்றாதீங்க. தமிழ்ல பேசுவீங்களா இங்கிலீஷ்ல பேசுவீங்களா?
2: அது கலந்து வருங்க. ஹிந்தி தெலுங்கு எல்லா வார்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வந்துச்சு.

0: எல்லா பாஷையும் கத்துட்டுவீங்களா? அப்ப நிறைய பாஷை தெரியும் போல உங்களுக்கு.
1: அப்படிலாம் இல்ல, எந்த ஊருக்கு போனாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் கத்து தராங்க. என்ன பண்றது?
0: சரி, இப்ப நம்ம வந்து ஒரு இது வச்சுக்கலாம். இப்போ நான் கேட்க போற க்வெஸ்சன் நீங்க வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவேன் லைவ்ல.
1: ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா.
0: பண்ணல அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு பாட்டு பாடணும். டீலா?
1: யா, வாய்ஸ் வச்சு பாட்டு பாட முடியுமா? ஓகே ரைட், நான் ஜெயிக்கிறதுக்கான கான்ஃபிடன்ட் இருக்கு, நீங்க சொல்லுங்க.
0: ஓ, கான்ஃபிடண்டா இருக்கீங்க, அப்ப ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா ஆமா.
0: சரி, ஒருவேளை உங்களோட ஸ்கூல் டீச்சர், அதாவது தமிழ் சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஸ்கூல் டீச்சரோ இல்ல காலேஜ் ப்ரொஃபஸரோ இந்த ஷோ கேட்டுட்டு இருக்காங்கன்னு
1: வைங்க. ஆமா.
0: நீங்க தமிழ் பேசுறதை பார்த்து அவங்க பெருமைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதை நினைச்சு உங்களுக்கு பயமா இருக்கா?
1: ஏன்டா இவனுக்கெல்லாம் கிளாஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேதனை படுறது வாய்ப்பு இருக்கு.
0: இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொன்னீங்க.
1: ஏங்க அவங்க ஏங்க மாட்டி விடுறீங்க நீங்க பாட்டுக்கிட்டு?
0: க்வெஸ்சன் கேட்கலான்றீங்களா? சரி, க்வெஸ்சன் கேட்கறேன். அதுக்கு முன்னாடி வந்து ராபிட் ஃபயர் க்வெஸ்சன், ஓகேவா?
1: ஓகே.
0: டக்கு டக்குனு ஆன்சர் பண்ணனும். சரியா?
1: டக்கு டக்குனு வரணும்.
0: ஃப்ரெண்டோட ஸ்மைலா, மாஸ் மாசா அட்டெண்டன்ஸா? இது ராபிட் ஃபயர், சீக்கிரமா ஆன்சர் சொல்லணும்.
1: இல்ல இல்ல, திருப்பி சொல்லுங்க. என்ன கேட்டீங்க?
0: ஃப்ரெண்டோட ஸ்மைல் முக்கியமா இல்ல மாசான அட்டெண்டன்ஸ் முக்கியமா?
1: நண்பர்களுடைய சிரிப்பு தான் முக்கியம்.
0: நண்பர்கள் சிரிப்பு தான் முக்கியம். காலேஜ் பஸ்ஸா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக் ரைடா?
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக் ரைடு.
0: இதெல்லாம் உடனே சொல்றீங்க பாத்தீங்களா? சரி, ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமா?
1: ஆன்லைன் எக்ஸாம் தான். இது யார் கேட்டாலும் ஆன்லைன் எக்ஸாம் சொல்லுவாங்க.
0: ஏன் ஏன் ஆன்லைன் எக்ஸாம் நம்பர்?
1: அப்பதானே வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஆமா.
0: உங்க HOD பார்த்தா வர ஃபர்ஸ்ட் ஃபீலிங்?
1: ஏன் வந்தாங்க அவ்வளவுதான்.
0: இப்படி நீங்க பகிரங்கமா சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் ஃபைன். சரி, ஓகே, நம்மளோட கேம் குள்ள போலாமா?
1: கண்டிப்பா.
0: ரெடியா இருக்கீங்களா?
1: ஆ, ஐயர்.
0: உங்களுக்கான முதல் கேள்வி, ப்ரொஃபசர் அசைன்மென்ட்க்கு லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு.
1: வாத்தியார் வீட்டு பாடத்திற்கு கடைசி நாள் ஒதுக்கி இருக்கிறார்.
0: கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. இத வந்து
1: சரியாக தான் சொன்னேன்.
0: இப்போ தூய தமிழா? அது சரி. நீங்க வந்து என்னன்னு சொன்னீங்க? ப்ரொஃபசருக்கு என்ன
1: சொன்னீங்க? வாத்தியார்.
0: வாத்தியார்னு சொன்னீங்க. ஆக்சுவலி ப்ரொஃபசருக்கு வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அசைன்மெண்ட்டுக்கு வந்து நீங்க வீட்டு பாடம்னு சொன்னீங்க. வீட்டு பாடம் வந்து ஹோம்ஒர்க்கு தான் சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் அப்படின்னா வந்து ஒப்படைப்புன்னு அர்த்தம்.
1: இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லித்தர வாத்தியாருக்கே தெரியாதுங்க, நீங்க சொல்றதுலாம்.
0: ஓகே, ஆனா நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்க, அதனால நீங்க வந்து இதை வின் பண்ணதாவே வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு அடுத்த கேள்வி ஒண்ணு கேக்குறேன்.
1: ஆ, சொல்லுங்க.
0: செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவோம்.
1: புகைப்படம், முன் புகைப்படத்தை எடுத்து
0: அறிவியல் சொன்ன முதல் நீங்களா தாங்க இருப்பீங்க.
1: சோசியல்னாலே அப்படி எப்படின்னு சொல்றது? ஒண்ணும் புரியல,
0: ஒண்ணும் புரியல. சரி, ஓகே. கேட்டுட்டு இருக்க காலர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஓபன் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனுக்கு வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். க்வெஸ்சன் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவோம், இதுதான் க்வெஸ்சன்.
1: சமூக வலைதளத்தில் நாங்க பதிவு இருப்போம். அந்த மாதிரி
0: சொல்லுங்க. நீங்க அப்பயே சொல்லிருக்கணும்ல, இப்ப நீங்க எதுலயா பாத்து வந்து சொல்லுவீங்க, நான் நம்ப மாட்டேன் உங்களை.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரைட்,
0: தெரியுது, நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லும் போதே தெரியுது.
1: ஐயோ.
0: சரி, ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கேட்கட்டுமா இல்ல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாமா?
1: இன்னொரு க்வெஸ்சன் கேளுங்க, அது கொஞ்சம் மனநிறைவோட போவோம். நான்
0: மனநிறைவோட போவீங்க. சரி, ஓகே.
1: ஆமா.
0: ரெயின் வருது, அம்பிரலா இருந்தா எனக்கும் ஷேர் பண்ணு.
1: மழை வருது, குடை இருந்தால் என்னிடமும் பகிர்ந்து.
0: குட் ட்ரை, குட் ட்ரை, கரெக்டா தான் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மன நிறைவோட வந்து நீங்க காலை கட் பண்ணுங்க. சரியா?
1: மன நிறைவோட.
0: தேங்க் யூ ஃபார் காலிங். நம்மளோட நேர் வந்து மனநிறைவோட காலை கட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து மனநிறைவோட ஆன்சர் சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 or 2275230. அடுத்ததா கல்லூரிப்புக்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 3:44 ஆயிட்டு இருக்கு. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்ததான் ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேர் அக்ஷயா, நான் பாண்டில இருந்து பேசுறேன்.
0: ஹலோ அக்ஷயா, என்ன படிக்கிறீங்க? காலேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு?
1: காலேஜ் லைஃப் நல்லா போகுது. நான் வந்து பிசிஏ படிக்கிறேன்.
0: பிசிஏ படிக்கிறீங்க, ஓகே, சூப்பர். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் எப்படி, பெரிய கேங்கா, சின்ன கேங்கா, எப்படி?
1: இல்ல இல்ல, சின்ன கேங் தான், ஒரு 3 பேர் தான் இருப்போம் நாங்க.
0: ட்ரையோ?
1: ஆமா.
0: எப்பவுமே இந்த 3 பேர்ல மட்டும் இந்த 2 பேர் வந்து க்ளோஸா இருப்பாங்க. இந்த 3வது ஆள் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி சொல்றது, இவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட க்ளோஸா இருப்பாங்க, இல்ல அப்படின்னா அவங்க தனியா இருக்க மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க எப்படி, ஒருத்தவங்க கூட க்ளோஸா இருக்காளா இல்ல அந்த 3வது ஆளா?
1: இல்ல இல்ல, க்ளோஸா இருக்காள் தான்.
0: ஆனா அந்த 3வது ஆள் ரொம்ப பாவங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேங்ல நானும் இருந்திருக்கேன், அதனால சொல்றேன்.
1: அப்படியா, 3வது ஆள்ல நீங்க இருந்திருக்கீங்களா?
0: ஆமா ஆமா. திடீர்னு நம்ம காணாம போயிட்டோம்னு வைங்களேன், ஒரு 2 நாள் பேசாம விட்டா அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதுக்குள்ள ஒரு பெரிய ஸ்டோரியே அங்க இருக்கும்.
1: புரியுது புரியுது. எங்கள் எப்படின்னா 3 பேரும் க்ளோஸா இருப்போம். பட் ரீசெண்ட் டேஸ்ல நீங்க சொல்ற மாதிரி நாங்க இன்னும் என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கேன்.
0: அது ஓகே ஓகே. இப்போ நம்மளோட கேமோட இத பத்தி தெரியுமா, கேமோட ரூல்ஸ் பத்தி?
1: ஆ தெரியும்.
0: தமிழ் எப்படி, நீங்க தமிழ் நல்லா பேசுவீங்களா?
1: தமிழ் பேசுவேன், ஓகேவா இருக்கும்.
0: ஓகேவா இருக்கும். 1ல இருந்து 10 குள்ள எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க உங்க தமிழ?
1: நான்
0: 5 இருக்கறது சொன்னவங்களே நீங்க தான் கொஞ்சம் லீஸ்டா சொல்லிருக்கீங்க, பாப்போம். ஓகே
1: ஓகே.
0: இப்போ நீங்க டெய்லியும் உங்களுக்கே தெரியாம அதிகமா யூஸ் பண்ற இங்கிலீஷ் வார்த்தை என்ன? கடைசியா வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கூட யூஸ் பண்ணாம தமிழ்ல எங்கயாச்சும் பேசிருக்கீங்களா?
1: அப்படிலாம் எதுவும் பேசினது இல்ல.
0: இந்த ஸ்பீச், காலேஜ்ல ஸ்பீச் அந்த மாதிரி கூட கொடுத்தது இல்லையோ?
1: இல்ல இல்ல.
0: ஓகே ஓகே. சரி, இப்ப நம்ம ஒரு ராபிட் ஃபயர் க்வெஸ்சன் போயிடலாம், குயிக்கா. உங்க கேங்ல எப்பவும் பொய் சொல்ற ஃப்ரெண்ட் யாரு? சரி விடுங்க. காலேஜ் பஸ்ஸா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக் ரைடா?
1: பஸ் தான்.
0: காலேஜ் பஸ். டிஃபரண்டான ஆன்சரா இருக்கு. அசைன்மென்ட் காப்பி அடிக்கிறதா, கிரியேட்டிவா யோசிச்சு எழுதுறதா?
1: காப்பி தான்.
0: காப்பி. ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸரா, மொக்க கிளாஸ் லெக்சரரா?
1: மொக்க.
0: மொக்க கிளாஸ் லெக்சரர். அப்பதானே நம்ம ஜாலியா இருக்க முடியும்.
1: ஆமா, ஜாலியா இருக்க முடியும் அவங்க கூட பேசிட்டு. அதனால
0: ஓகே, கேம் குள்ள போலாமா? ரெடியா?
1: ஓகே, ஆ ரெடி தான்.
0: ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்.
1: ஓகே
0: சார், கிளாஸ்ல க்வெஸ்சன் கேட்டா எல்லாமே கன்ஃபியூஷன் ஆயிடுது.
1: ஆசிரியர் வகுப்பில் கேள்வி கேட்டால் அனைத்தும் குழம்பு விடுகிறது.
0: பரவாயில்லையே, 5 ரேட்டிங் கொடுத்துட்டு சூப்பர் ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சரே. உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சன்.
1: ஓகே சொல்லுங்க.
0: ட்ரெஸ் கோட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஐடி கார்டு கண்டிப்பா போடணும்.
1: ஐயோ
0: ஐயோவா, சொல்லுங்க சீக்கிரம். 5 4 3 2 1. தெரியலையா? சரி ஓகே, உங்களுக்கான இந்த ஆன்சரை நானே சொல்லிடுறேன். ஆடை கட்டுப்பாடு மிகவும் கடுமையானது, அடையாள அட்டை கண்டிப்பாக அணிய வேண்டும்.
2: மின் இணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா, தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

வெல்கம் பேக் மக்களே. நேரம் சரியாக 3:54 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுச்சேரி 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கல்லூரிப்புகள் ஷோல இன்னும் நிறைய பேசணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, டைம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் சூப்பரா தமிழ்ல பேசின எல்லா காலர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் பேசணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா டைம் ஒத்துழைக்காத காரணத்தினால இதே மாதிரி இன்னொரு ஷோல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, டாடா பாய்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01. 8 நொடிகள் ஆயாச்சு. ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா கட் கேமரா ரோலிங் ஷோல. கட் கேமரா ரோலிங் அப்படின் போது நமக்கு ஒரு எனர்ஜி அண்ட் தென் ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் நம்மளோட எஃப்எம் ரெயின்போல. ஏன்னா அப்படி ஒரு ஷோ தான் இது. இந்த ஈவினிங் 1 hour எப்பப்பா வரும், எப்பப்பா 4 மணி ஆகும், அது என்னதான் ஒரு டீ ஸ்நாக்ஸ் டைமா இருந்தாலும் அது கட் கேமரா ரோலிங் ஷோவோட டைம் இல்லையா? ஸோ அதுல என்ன டைலாக் கொடுக்க போறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் நான் ஒரு ஆர்ஜே லாவண்யா வந்தாச்சு. இன்னொரு ஆர்ஜே நம்ம கூட யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எனக்கே தெரியல, அதுலயும் வந்து அப்படிதான் சொல்றாங்க, நீங்க எப்படி சொல்ல போறீங்கன்னு தெரியலன்னு கேட்டுட்டு அப்புறமா சொல்லுங்க. ஆஹா, கேட்டுட்டீங்க இல்லையா? ஸோ இது என்னால் மட்டும் இல்லை, வேற யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வடிவல் சார் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு இந்த டைலாகை தான் நீங்கள் சொல்ல போறீங்க, அதுவும் ரொம்ப மாஸாக சொல்ல போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான டைலாக் கொண்டு வந்தாலும் நாங்கள் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் மேடம் அப்படின்னு எப்பயுமே நம்மளோட நேர்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனரில் வந்துருவாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பட்டைய கிளப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் ஷோவில் நானும் மேக்ஸும் வெயிட்டிங்கில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கும், இதே டைலாக்கை மறுபடியும் உங்களுக்காக பிளே பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் கேட்க போறோம். ரஜினி முருகன் திரைப்படத்தில் இருந்து.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட்
3: வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்,
4: சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
3: இதே மாதிரி வேற ஒன்னு சொல்லுமா?

0: நிமிடம் 51 நொடிகள் ஆயாச்சு. கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கும். ஸோ ஒரு மாசான டைலாக் அப்படின்னு சொல்றத விட, காமெடியான டைலாக் அப்படின்னு சொல்றத விட, ஒரு என்ன சொல்றது, ஒரு லவ் டைலாக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஹீரோ சொல்றது இல்லையா, அந்த டோன் சொல்றப்பா,
1: காதல ஒளிச்சு வச்சிருக்காங்க,
0: அதை சொல்ற அதை சொல்ற. சோ அந்த மாதிரி எப்படி கலந்து கலந்து கூட சொல்லலாம், அப்படி ஒரு டைலாக் தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம்.
1: மிகப்பெரிய ரிசர்ச் இருக்கு அப்போ லாவண்யா கிட்ட.
0: ஆமா கண்டிப்பா. சோ ஆனா அந்த டைலாக் வந்து கொஞ்சம் பொறுமையா எங்களுக்காக நீங்க இன்னொரு தடவை பிளே பண்ணுங்க, நாங்க கேட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேர்கள் வெயிட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை மேக்ஸ் நம்ம அவங்களுக்காக அந்த டைலாக பிளே பண்ணிடலாம்.
1: கண்டிப்பா
2: ஓஹோ,
0: ஒருவேளை அவர் சொல்றாரு இல்லையா, இது என்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் சொல்ல முடியாது, அதனாலதான் நீங்க சொல்ல மாட்டீங்களோ வந்து.
1: இல்ல லாவண்யா, நீங்க காலருக்கு முதல்ல நம்பர் சொன்னீங்களா கால் பண்றதுக்கு.
0: ஆஹா, அப்படியா, அப்ப சொல்லிட வேண்டியதுதான். ஓகே, நீங்க இந்த கட் கேமரா ரோலிங் ஷோல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நேஃபம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 2275230 அப்படின்ற நம்பருக்கு.
1: வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.
0: சோ நம்மளோட நேர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா, கண்டிப்பா இந்த டயலாக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்.

0: ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி டைலாக் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனிமையான புன்னகரசி லாவண்யா மேடத்துக்கும் மேக்ஸ் சாருக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெளில பேசுறேன்.
0: நலமா இருக்கும்.
2: இனிமையான புன்னகை அரசின் லாவண்யா மேடத்து சொன்னீங்க, இங்க என்ன ஒரு புழுங்கல் அரசினா சொல்லிருக்கலாமே.
1: நீங்க புழுங்க இல்ல, புன்னகை சார் சார், நீங்க புன்னகை ராஜன்.
0: ஓகே, சோ ரெடியா? கட் கேமரா ரோலிங் சொல்லிடலாமா உங்களுக்கு? ஓகே, கட் கேமரா ரோலிங்.
1: எனக்குள்ள ஒரு மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நானு.
2: என்ன சொல்லு?
1: எனக்குள்ள ஒரு மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான்.
0: ஆஹா,
2: எனக்குள்ள வடிவேலு, வடிவேலுக்குள்ள பார்த்திபன், பார்த்திபனுக்குள்ள லாவண்யா, லாவண்யாக்குள்ள மேக்ஸ்.
0: ஓகே, கடைசியா அவர் ஒண்ணு சொன்னாரு இல்லையா, இது யாருக்கிட்டையும் சொல்ல கூடாது, நான் மட்டும் இல்ல இந்த நாட்டுல இருக்க யாராலையும் சொல்ல முடியாது, அந்த பஞ்ச விட்டுட்டீங்களே. ஆனா நீங்க யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு, ஆனா நான் சொல்றப்பா அப்படின்னு வந்தீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க வண்டியில மேடம். நடுல வர அந்த எனக்குள்ள பொண்ணு அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஆனா நீங்க பயங்கர ட்விஸ்ட் எடுத்துட்டீங்க, அதை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, வடிவேல் சாரோட கட்டுல விடாச்சு. ஓகே ஓகே, சூப்பரா பண்ணீங்க, பாராட்டுக்கள் மேடம் உங்களுக்கு.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் இல்ல மேடம்.
0: ஓகே, நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: ஓகே, சோ மேக்ஸ் உண்மையா நான் சொன்ன மாதிரி, உண்மையா நானும் அப்படிதான் நினைச்சேன், ஏன்னா அந்த நடுவுல பார்த்திபன் சார் டயலாக் வந்து ஆஹா எனக்குள்ள மனசு, அது எனக்கே கொஞ்சம் தடுமாறுச்சுதான்.
2: நீங்க ஒரு ட்ரை
0: பண்ணுங்களேன். ஆஹா, என்ன மறுபடியும் இல்ல இல்ல, நம்ம நேர்களுக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். சோ அடுத்ததா ஒரு நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். சொல்றது யாரு, எங்க இருந்து?
3: ஹேமலத்.

0: கள்ளக்குறிச்சில இருந்து.
1: ஓகே, கள்ளக்குறிச்சில இருந்து ஹேம்லதா மேடம், நம்ம லைவ்ல இருக்கோம். சோ ரெடியா இருக்கீங்களா டயலாக் டெலிவரி பண்றதுக்கு?
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க மேடம்.
2: நீங்க நலமா இருக்கீங்களா மேடம்?
0: லாவண்யா மேடம், பலகுரல் மன்னன் மேக்ஸ் சார் நலமா?
2: ஆஹா ஆஹா, 1 கோடி ரூபாய் ஐஸ் கட்டி தூக்கினது தலையில வச்ச மாதிரி வச்சிட்டாங்களே ஹேமலதா மேடம்.
0: சூப்பரா ஸ்டார்டிங்க, யாரோ பேசுறாங்கன்னு யோசிச்சிட்டு இருக்கேன், பார்த்தா மேக்ஸ் சார் சூப்பரா கொடுத்திருந்தீங்க. நன்றி.
2: ஓகே ஓகே ஓகே மேடம், டயலாக் கேட்டிங்களா?
0: கேட்டேங்க சார்.
2: நான் ஹேமலதா மேடம் கிட்ட இருந்து அப்படி விதமான ஒரு மாடுலேஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: வடிவேல் போஷன், பார்த்திபன் சார் போஷன் எல்லாம் நீங்களே சொல்லிடுவீங்க இல்லையா?
2: தங்கள் சித்தம்
1: ஓகே சார், அப்ப அவரே பெர்ஃபார்ம் பண்றாரா? நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஹேம்லதா மேடம், அடுத்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான்.
2: சொல்ல முடியாது.
0: நீங்க சொல்லிட்டீங்களே சூப்பரா.
2: இல்ல இல்ல, நான் சொன்னது 10% தான். இப்ப ஹேமலதா மேடம் சொல்ல போறாங்க, என்ன லவண்யா?
1: கண்டிப்பா ஹேமலதா மேடம், கிரிக்கெட் கேமரா ரோலிங்.
0: இதெல்லாம் சகஜம். ஏமா என்னமா சொல்றேன்னு சொன்னியாமே, அது சொல்லு. என்ன சொல்ல சொல்ல? எனக்குள்ள ஒரு மனசு, மனசுக்கு மனசுக்கு வெளியே பொண்ணு,
1: கண்ணு
0: பொண்ணு, பொண்ணு பொண்ணு வெளியே கண்ணு, கண்ணுக்குள்ள நானு. இன்னொன்னு சொல்லட்டுமா? வேணா வேணா, இதையே சொல்ல முடியாது. இன்னொன்னு சொன்னா யார் சொல்றது? யாரும் சொல்ல முடியாது இந்த உலகத்துல.
1: ஆனா ஹேம்லதா மேடம் சொல்லுவாங்க அவங்க மாடுலேஷன்ல.
2: அந்த கண்ணு பொண்ணுன்றதே பார்த்து என்னப்பா சொல்றது, நான் சொல்றேன் பாருன்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி போட்டாங்க பாத்தீங்களா?
1: சூப்பர் ஹேம்லதா மேடம், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க.
0: உள்ள வெளியே கொஞ்சம் குழப்பமா இருந்தது, நீங்க உங்க டயலாக்ல கேட்ட உடனே சூப்பரா கன்ஃபார்ம் ஆயிட்டேன்.
2: Thank you sir. Thank you.
1: Okay, சூப்பரா பண்ணீங்க, பாராட்டுகள் மேம் உங்களுக்கு.
0: வாழ்த்துக்கள் மேம்.
2: வாழ்த்துக்கள் மேடம்.
1: ஓகே மேக்ஸ், அப்படியே சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஓப்பனிங் தான் நம்மளோட நேர்களுக்கு கொடுக்கணும். நம்ம கூட பிளே பண்ணும்போது என்ன சொன்னோம், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குப்பா, இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சோம். ஆனா எவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க. அதான் நம்மளோட லிசனர்ஸ் எல்லாமே அப்படிதான். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக இங்க மறுபடியும் நானும் மேக்ஸும் வெயிட்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஜாலியான சாங் வருது, கேட்டுருவாங்க. அரண்மனை 2 திரைப்படத்துல இருந்து.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேயர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: 4:22 கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கும். சோ அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா மேக்ஸ்?
1: கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யார் பேச போறாங்க? எனக்குள்ள பொண்ணு அப்படின்னு எனக்கு யார் சொல்ல போறாங்கன்னு எனக்கே
0: ஆவல. ஓகே வாங்க பேசலாம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சந்திரசேகர் சார். டயலாகோட ரெடியா வந்தாச்சு? நீங்க
2: ரெடியா இருக்கேன். நீங்க போட்ட டயலாக் எனக்கு இன்னும் வந்து சேரல ஆப்ல.
0: ஓகே சார், அப்ப மறுபடியும் உங்களுக்காக பிளே பண்ணிடலாமா?
2: கண்டிப்பா பிளே பண்ணுங்களேன்.
0: ஓகே, சோ உங்களுக்கான டயலாக் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
3: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்,
4: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
3: இதே மாதிரி வேற ஒண்ணு
4: சொல்லட்டுமா?
0: கேட்டீங்களா சந்திரசேகர் சார்?
1: வடிவேல்
0: டயலாக் சொல்லுங்க, நான் வேணா பார்த்திபன் டயலாக் ட்ரை
1: பண்றேன். லாவண்யாவுக்காக வடிவேல் டயலாக் சொல்றதுல எனக்கு மிகப்பெரிய பெருமைப்பா.

0: விழா ரோலிங். ஆமா, ஏதோ முக்கியமான செய்தி சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன், அது என்ன? அத சீக்கிரம் சொல்லு.
1: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான்.
0: இது யார்ட்டையும் சொல்ற மாட்டிய? இத நான் மட்டும் இல்ல, உலகத்துல எவனும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது.
1: இதே மாதிரி இன்னொன்னு
0: வச்சிருக்கேன்.
1: கேட்டீங்களா சந்திரசேகர் சார்?
2: கேட்டேன் நீங்க பேசினது.
1: ஓகே சரி, அதை வச்சு நீங்களே சொல்லுங்க.
2: அப்புறமா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்றையே, அது என்ன? எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியில கண்ணு, கண்ணுக்கு வெளியில பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நானு. புரியுதா? இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ல, சொல்ல மாட்டேன். இது இல்லாத மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற எவ்வளாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி ஒண்ணு சொல்லட்டுமா?
1: அதே மாதிரி
2: சொல்லிட்டீங்க ரெண்டு பேரும் பேசி அந்த ஆப்ல வரும்போது கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா,
1: என்ன
2: மாதிரி பிடிக்கும். அடுத்து அழுதுகிட்டே என்ன மாதிரி பசங்கள பார்த்தா வந்து பிடிக்காது, பார்க்க பார்க்கதான் பிடிக்கும். அடுத்து நிறைவா கோபமா, என்ன மாதிரி பசங்க பார்த்து ஒண்ணு பிடிக்காது, பார்க்க பார்க்கதான் பிடிக்கும்.
0: என்ன மாதிரி பசங்களை பார்த்த உடனே பிடிக்காது, பாக்க பாக்கதான் பிடிக்கும். இது அப்படி இருக்கு,
2: வேற லெவல்.
0: சந்திரசேகர் சார் போதும் போதும் தம்பியை கலைத்தது. சூப்பரா பேசுனீங்க சார், உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் இல்லாம எக்ஸஸா சூப்பரா மாடுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி சும்மா திருக்க விட்டீங்க, வேற லெவல் பண்ணிட்டீங்க.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி.
1: நன்றி சார் உங்களுக்கு பாட்டுக்கள். நீங்க ஒரு ஷாட் பாருங்க, சூப்பர். ஓகே, இப்ப இந்த டைலாக் வந்து பயங்கரமா நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து சரி, நம்ம இன்னொரு தடவை அவங்களுக்காக டைலாக் பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் கொடுக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அந்த சாங் என்ன சாங்ன்றதுக்காக நேர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: அப்படி நம்ம ஒரு சர்ப்ரைஸா என்ன சாங் அப்படின்னு வெயிட் பண்ணி அவங்க கேட்கட்டும்.
0: ஓகே ஓகேவா?
3: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்,
4: சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
3: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?

0: 4 மணி 35 நிமிடம் 28 நொடிகள் ஆயாச்சு. கட் கேமரா ரோலிங், ஷோல இருக்கும். என்ன மேக்ஸ் ஹாஃப் அன் அவர் டைம் எப்படி போச்சுன்னே தெரியல பாத்தீங்களா. அதான் காலர்ஸோட எங்கேஜ்மெண்டோட போச்சு. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? அறந்தாங்கில இருந்து ஐயப்பன். ஐயப்பன் சார்னு சொல்ற மாடுலேஷன்ல தெரியுது, இன்னைக்கு டயலாக் தெறிக்க போதுன்னு. சரி ரெடியா?
1: எனக்காக ஒரு வாட்டி ப்ளே பண் சட்டி வாங்கினியா? அது என்ன?
2: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்,
1: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
2: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லுமா?
1: அம்மடி
0: கேட்டாச்சா ஐயப்பன் சார்? ஓகே, அப்ப நீங்க ரெடியா இருக்கீங்க?
3: அதான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்காரு.
0: ஓகே, நம்மளோட மேக்ஸ் உங்களுக்கு இப்ப ரெடி சொல்லிடுவாரு.
3: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
4: அட விடுப்பா, வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லி அதை சொல்லு. எனக்கு சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
4: எனக்குள்ள மனசு, மனசுக்குள்ள கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு,
3: அடடே,
4: பொண்ணுக்குள்ள மனசு,
3: அட்டா,
4: மனசுக்குள்ள.
3: ஆஹா,
4: புரியுதா?

0: இது யார்ட்டு சொல்லிட மாட்டியே,
1: யாரும் சொல்ல மாட்டியே. இத என்னால மட்டும் இல்ல, ஊர் வீட்டுல யாராலுமே சொல்ல முடியாது.
0: எங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறாங்க, டக்குன்னு சொல்றோம். சூப்பர் சூப்பர் சார்.
1: வேற இன்னொன்னு சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஐயோ விடுறா என்ன.
2: பயங்கரமா நம்மளோட நேயர்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இந்த டயலாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா.
0: இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம கூட பெர்ஃபார்ம் பண்ணனும்னா என்ன
2: பண்ணனும்? எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணனும். 2271760 2375230 பாத்தீங்களா? அதாவது கட் கேமரா ரோலிங்ல அப்படியே நமக்கு பயங்கரமா ரோல் ஆகுதுப்பா. ஏன்னா நேயர்கள் அப்படி என்ட்ரி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படியே அடுத்தடுத்து நான் வரேன், நீ வரேன். இப்ப கூட பாருங்க, நம்ம நம்பர் தான் சொன்னோம், அடுத்து நான் வரேன் அப்படின்னு ஒரு நேர் வந்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம்?

0: ஸோ நம்மளுடைய கட் கேமரா ரோலிங் ஷோவில் என்னப்பா அப்படிலாம் நீங்கள் இந்த நம்பர்லாம் சொல்லிலாம் கட் பண்ணிடாதீங்க, நாங்கள் வந்துட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து?
1: நான் கெனடி நகர்ல இருந்து ஜான்சி ராணி பேசுறேன்.
0: ஜான்சி ராணி மேடம், ரெடியா இருக்கீங்களா? டைலாக்
2: டைலாக் கேட்டீங்களா?
3: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்,
4: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
3: இதே மாதிரி வேற ஒன்னு
4: சொல்லட்டுமா? அம்மாடி,
0: இப்ப யார் சொல்ல போறீங்க? ஜான்சி ராணி மேடம் சொல்ல போறீங்க.
1: ஆமா ஆமா, சொல்லுங்க. நீங்க நான் சொல்றேன்.
0: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
1: நான் ட்ரை பண்றேன் அவ்வளவுதான். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியே, அது என்ன சொல்லு? எனக்குள்ள மனசு. ஹலோ, கேக்குதா?
2: கேக்குது கேக்குது, சொல்லுங்க. எனக்குள்ள மனசு,
1: எனக்குள்ள மனசு, மனசுக்குள்ள பொண்ணு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான்.
2: சூப்பர்.
1: யாருங்க சொல்ல மாட்டிய?
2: சத்தியமா சொல்ல மாட்டேன்.
1: இது நான் மட்டும் இல்ல, வேற யாராலையும் இது சொல்ல முடியாது.
0: ஏன்னா இன்னொன்னு சொல்லுவா?
2: சூப்பர் ஜான்சி ராணி மேம், வேற மாதிரி பண்ணிட்டீங்க.
1: ஓகே, தேங்க் யூ. நான் இன்னொரு டயலாக் சொல்லட்டுமா?
0: ஆ சொல்லுங்க.
1: பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தனா, அவரு எந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார டாக்டர் கிட்ட போய் தன்னோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பாத்துப்பாரு.
2: ஜான்சி ராணி மேடம், என்னடா உங்களுக்கு டயலாக் போடுறதுக்கு என்ன வேணும்னே காய்க்கறீங்க நீங்க.
0: அதேதான் நானும் யோசிச்சேன், இந்த டயலாக நீ குடுக்கறியா, உனக்கு என்ன டயலாக் சொல்றோம் பாரு அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு.
2: பர்டிகுலரா மேக்ஸ் உட்கார்ந்து இருக்கான், அவனை போட்டு தாக்கணும்னே எனக்கு தெரிஞ்சு இந்த டயலாக் நீங்க சொல்லிருக்கீங்க.
1: இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி ஒரு டைமிங்கா டைமிங்கா இந்த டயலாக் இருந்தது, அதனால சொன்னேன்.
0: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நாங்க கூட இந்த எனக்குள்ள பொண்ணு அதுல கொஞ்சம் ட்விஸ்ட் ஆனோம், ஆனா நீங்க பயங்கர இந்த பைத்தியத்தை வச்சு எங்களுக்கு வைத்தியம் பாத்துருவீங்க போல, அந்த அளவுக்கு சூப்பரா சொன்னீங்க.
2: ஒளிஞ்சுகிட்டு இருக்கு நேர்ல, இந்த மாதிரி நீங்க உங்களோட
0: திறமையை மேடம்.
2: நீங்களும் இந்த மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தணும் வானொலி வாயிலா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2272530 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.
0: ஆஹா, ஆமா, நம்மளுடைய மேக்ஸ் சொன்ன மாதிரி நீங்க அந்த நம்பரை கண்டிப்பா டயல் பண்ணி எஃப்எம் ரெயின்போக்கு என்ன பண்ணும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டுங்க.

0: என்ன மேடம் பாட்டு போடாம இப்படி நீங்க மறுபடியும் ஏதோ பண்ண போறீங்களே என்ன அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. பாட்டு போடவே நம்மளோட நேர்கள்லாம் விட மாட்டாங்கப்பா,
1: வந்துகிட்டே இருக்காங்க.
2: முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க, சத்தியம் வாங்கினேன்.
3: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்,
2: சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
3: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?
2: அம்மடி
0: கேட்டாச்சா தண்ட பண்ணி சார்? சரி, நீங்க புரிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அதனால உங்களுக்கு கட் கேமரா ரோலிங் சொல்லிடலாமா?
4: ஆ சொல்லுங்க மேடம்.
0: ஓகே மேக்ஸ்,
1: கட் கேமரா ரோலிங்.
4: என்னமோ சொல்றீங்கன்னு நினைச்சீங்க, என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு,
1: எனக்குள்ள என்ன,
4: எனக்குள்ள ஒண்ணு,
0: உண்மையாவே சூப்பர். உங்களுக்கு என்ன அப்படியே வருமோ அப்படியே சும ஃப்ளோல சொல்றீங்க.
1: வடிவேல் டைலாக் என்னப்பா வடிவேல் டைலாக்? நான் சொல்றேன்பா டைலாக்னு சொல்லிட்டு அவரு வேற மாதிரி போயிட்டாரு. தண்டபாணி சார்னா யாரு? நான் தான் பாருன்னு காமிச்சிட்டாரு.
0: சூப்பர் சார், சூப்பர்
4: சூப்பர் மேடம்,
0: பாராட்டுக்கள் சார். நன்றி
4: நன்றி நன்றி மேடம்.
0: ஓகே, நான் கூட சார் பயங்கரமா சொல்ல போறாரு. ஆனா நீங்க ஆனா பண்ணீங்க பாருங்க, நடுவில் ஒரு டெஸ்ட், அவராது ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்பாரு. அப்பா நீங்க நடுவில் ஏதோ ஒண்ணு பேசி அவர் பயங்கரமா டைவெர்ட் பண்ணி விட்டீங்க. ஓகே, ஸோ ரொம்பவே வந்து சுவாரஸ்யமா அந்த டைலாகை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதை ட்ரை பண்ணி அதை இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ற நம்மளுடைய நேர்களுக்கு எப்பயுமே பயங்கரமான ஒரு பாராட்டுக்கள் உண்டு. அடுத்துதான் நம்மளுடைய இன்னொரு நேர் வராங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்
0: மேம். வணக்கம். சொல்றது
5: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்குள்ள பொண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இத வெளியே ஆகிட்ட சொல்ல மாட்டியே, இது நான் சொல்ல மாட்டேன். இது நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல எவனான சொல்ல முடியாது. இதே மாதிரி வேற எதுனா சொல்லவா?
0: அதுக்கு பெரிய பாராட்டுக்கள் ஜெயா மேடம்க்கு. சோ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: ஓகே, சோ நாங்க பாட்டே போட விட மாட்டாங்கப்பா அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு என்னோட நேயர்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க.
1: அதான்
0: தெரியலையே, நானும் உங்களை மாதிரியே ஈகரா வெயிட்டிங். வணக்கம்.
7: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
7: கலைவாணி
0: மேடம் வந்துட்டாங்க. இப்ப எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பாட்டே கலப்புதுன்னு பாருங்க.

0: பவர், அந்த கலைவாணி மேடமோட பவர் இப்ப
1: இருக்கீங்க
0: நல்லா இருக்க மேடம். உங்க அந்த கலைவாணி மேடமோட பவர் எதிர்பார்த்து உட்கார்ந்துகிட்டே இருக்கு.
2: ஓகே கலைவாணி மேடம், ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு கட் கேமரா ரோலிங் சொல்லிடலாமா? போ கட் கேமரா
0: ரோலிங்.
1: மச்சான் மச்சான், இதெல்லாம் பெருசா ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் என்னவோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சத்தியம் பண்ணியே. அது என்ன, எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளிய கண்ணு, கண்ணுக்கு வெளிய பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான், புரியுதா? இதை யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டியே. இந்த நாட்டுல இருக்கிற எவனாலயும் சொல்ல முடியாது.
0: இதே மாதிரி வேற ஒரு டைலாக் இருக்கு,
1: இந்த மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?
2: கலைவாணி மேடம் பாராட்டுகள் உங்களுக்கு.
0: சூப்பர் சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள்.
2: நன்றி. ஓகேப்பா, இப்பயாவது ஒரு பாட்டு போடலாமாப்பா.
0: கண்டிப்பா மேடம், எப்ப பாட்டு போடுவீங்கன்னு என்ன மாதிரி உட்கார்ந்துருக்க பசங்களுக்கு எல்லாம், எப்ப நீங்க பாட்டு போட போறீங்க?
2: என்ன பண்றது, நம்மளோட நேயர்கள் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்கப்பா, அப்படியே என்ன டைலாக் பயங்கரமா திருக்கி விடுறாங்க. நான் அதுக்கு நடுவுல பாட்டு எல்லாம் எப்படி கொடுக்க முடியும்?
0: என்னதான் திறமைய கட்டுற ஷோவா இருந்தாலும் பாடகர் பாடல் கேட்டவர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க மேடம்.
2: ஆஹா, பாட்டு போடாம உங்களுக்கு இருக்க முடியுமா? சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் மாஸ் சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கபாலி திரைப்படத்துல இருந்து

ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: ஓகே, ஸோ டைம் சரியா பாத்தீங்கன்னா 4:49:40 இருக்கும். கட் கேமரா ரோலிங் ஷோல. ஸோ மேக்ஸ் அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: ரொம்ப ஆவலா இருக்கு.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: தெரியும், அதுக்காக நீங்க இவ்வளவு தன்னடக்கத்தோட பேசக்கூடாது.
1: என்ன கலாய்க்கிறாங்க அவங்க?
0: தன்னடக்கத்தை
1: வச்சுக்கிட்டு எனக்கு தெரியவே தெரியாது, நான் மறந்துடுவேன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட சந்திரமுகி ஜோதிகா மாதிரி ஆக்ட் பண்ணிட்டாங்க அவங்க.
0: என்னப்பா நீ அப்புறம் வந்து நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம் நீ சொன்ன உடனே நீங்க என்ன மேடம் இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லையே அப்படின்னு கடைசியா கேட்டுருவ. அதனாலதான்
1: இந்த பச்சை புள்ள இந்த குட்டி போய் அப்படி கேட்ட.
0: சொல்லுங்க கலா மேடம்.
2: இப்ப நீங்க சும்மா இல்ல, சூப்பராவே சொல்றீங்க ரெண்டு பேருமே. அதெல்லாம் சொல்ல சொல்லதான் எங்களுக்கும் அந்த எனர்ஜி வருது. நம்மளும் சொல்லணுமே சொல்லணுமே சொல்லிடுறேன்.
1: நாங்க போக்குல நமக்கு ஒரு 10 கிலோ ஐஸ் கட்டி.
0: நன்றி.

0: ஓகே, சோ நம்மளுடைய இந்த கட் கேமரா ரோலிங் ஷோல அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் முதலியார்பேட்டையில இருந்து தங்கபாண்டி பேசுறேன்.
2: கோல்டு கோல்டு கோல்டு சார், லேட் இன்னைக்கு கோல்டு.
1: நெக்ஸ்ட் சார்,
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலம் நலம் நலம். டயலாக் கேட்டீங்களா
0: சார்? என்ன உங்களுக்கு வந்து
1: சார்
2: சொல்லுங்க சார்.
1: டயலாக் உண்மையிலுமே எனக்கு மைண்ட்ல சேவாவல சார்.
2: சேவாவல கோல்டு ரேட் எங்க எல்லாரும் மண்டலையும் சேவாயிக்கிட்டு இருக்கு
1: சார். அதுக்கு பதிலா இதனால வரைய நேயர்கள் யாருமே சொல்லாத நாம சொல்லுங்களா?
2: இந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு தான் மிஸ்டர் கோல்டு வேணும் சொல்லி சொல்றதே தங்கபாண்டி சார்.
1: சொல்றீங்களா சார்?
0: அப்ப எங்க டயலாக் நீங்க சொல்ல மாட்டீங்களா?
2: ஒரே ஃபீலிங்கா இருக்கு
1: சார். மேடம் இவ்வளவு பேர் சொன்னாங்கல்ல மேடம், நான் சொல்றது டயலாக்.
0: சரி, இப்போ உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா, நீங்க உங்க டயலாகே சொல்லணும், அதுக்கு அப்புறம் உங்களுக்காக நாங்க எங்க டயலாக் வேணும் அதையும் நீங்க சொல்லணும்.
1: சரிங்க மேடம்.
0: ஆ ஓகே, அப்பனா ஓகே.
1: ஓகே மேடம்.
2: கட் சொல்றீங்களா? ஆ ஓகே. கட் கேமரா ரோலிங்.
1: அப்புறம் இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இல்ல
0: யாருமே
2: எதிர்பார்க்காத ட்விஸ்ட் போட்டு அடிச்சிட்டீங்களே தங்கபாண்டி சார்.
0: ஓகே தங்கபாண்டி சார், நீங்க என்ன சிரிச்சாலும் சரி, எங்க டீலிங் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. டயலாக பிளே பண்றோம், கேட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்க.
1: ஓகே மேடம்.
0: ஓகே,
3: இத போய்

0: பெருசா நினைச்சு பீல் பண்ணிட்டு அப்பதான் முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்திய வாங்கினே அது என்ன?
1: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்,
0: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
1: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?
0: அம்மடி.
2: ஓகே, இப்ப நீங்க சொல்ல போறீங்க.
3: சரிங்க மேடம், யாரையா விட்டா கொஞ்சம் எடுத்து கொடுங்க,
2: அதெல்லாம் பாத்துக்கலாம். கட், கேமரா ரோலிங்.
3: ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, அது என்ன? எனக்குள்ள மனசு, மனசுக்குள்ள பொண்ணு, கண்ணு.
2: மனசுக்கு வெளியே கண்ணு,
3: மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்குள்ள ஒரு பொண்ணு,
2: பொண்ணுக்குள்ள மனசு,
3: மனசு. அந்த மனசுக்குள்ள நான். இத வெளியில சொல்ல மாட்டியே, என்னால மட்டும் இல்ல இந்த உலகத்துல எவனாலையும் சொல்ல முடியாது. வேற ஏதாவது சொல்லட்டுமா? வேற ஒண்ணு சொல்லட்டுமா? ஐயோ அம்மாடி,
2: ஆஹா, கேக்கல கேக்கலன்னு சொல்லிட்டு என்னமா பாஃபார்ம் பண்றீங்க பாருங்க.
4: மொத்தமா எடுத்து வேற லெவல்ல சேவ் பண்ணி வச்சிக்கிட்டு
3: சார். ஆமா, இந்த நிலம் குடுக்கறேன்னு சொன்னீங்களே, அது வந்து நஞ்சையா பொஞ்சையா? ஆத்து பசனமா, நீர் ஏரி பசனமா? ஆத்து பசனம்னா குழா வைக்கணுமே. குழா மட்டும் வைப்பீங்களா இல்ல குழா புட்டு வைப்பீங்களா? இது ஒரு வேலை போன தடவை
2: பாராட்டுக்கள். நன்றி சார்.
3: தேங்க்யூ மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம். ஃபைனல் டச் மேடம்
4: நானு.
3: திருப்பி சொல்லிட்டு
2: நாங்க முடிச்சிருவோம் சார். ஓகே சார், ஓகே.
3: தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம்.
4: தேங்க்யூ சார், கால் பண்ணதுக்கு.
2: அதே மாதிரி நம்மளுடைய நேயர் சொன்ன மாதிரியே தான், இந்த ஒன் ஹவர் எப்படி போச்சுன்னு உண்மையாவே தெரியலங்க. இல்லையா மேக்ஸ்? அதனால இந்த டைலாக் வந்து ரொம்ப சூப்பரா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுக்கள் மற்றும் நன்றி. அது மட்டும் இல்ல, சில பேருக்கு லைன் கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்காக டெய்லியுமே நம்மளோட கட் கேமரா ரோலிங் ஷோ இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்குங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்மளோட எஃப்எம் ரெயின்போல கண்டிப்பா எல்லாரும் கேட்கக்கூடிய வகையில அமையும். சோ நம்ம என்ன பண்ணலாம்? சோ லாஸ்ட் சாங் உங்களுக்காகவே வருது, பத்து என்றதுக்குள்ள திரைப்படத்துல இருந்து. நெக்ஸ்ட் ஷோ என்ன? அலையோடு விளையாடு. நம்மளோட ஸ்டுடியோக்குள்ள யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆர்ஜே மேக்ஸ் இருக்காரு. சோ வெளியில யார் இருக்காங்கன்னு தெரியல, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்?
4: ஸ்டே ட்யூன்ட்
2: வித் 102.8 FM ரெயின்போ புதுவை.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01, நான்கு நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நேரம் 5:06, ரெயின்போ வேர்கள் எல்லாருமே எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து வேற லெவல ஷோ பண்ண போறாங்க, என்ன விதமான புது புதுன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதே ஆவலோட நான் இங்க நிலையத்துல இருந்து ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து பேச போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
2: மோனிக்கு, சொன்னே எந்த பீச் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எந்த பீச்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஆஸ் யூஷுவல் நான் பாண்டிமேரிலதான் வந்திருக்கேன். ரொம்பவே ஃபன்ஃபுல்லா நம்ம கொண்டு போக போறோம், ரொம்ப ஜாலியா கொண்டு போக போறோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து நமக்கு அவங்களோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம கூட கேம்ஸ் பண்ணி ஜாலியா விளையாட போறாங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கிற எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 5:08:35 ஆகிட்டு இருக்கு. ஆர்ஜே புவனேஷ் பீச்ல இருந்து வேற லெவல் அலையாடு விளையாடு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஓவர் டு ஆர்ஜே புவனேஷ்.
5: இன்னைக்கு வந்து பாண்டி மிருநாள் தான் இருக்கேன். ரொம்பவே ஜாலியா எனக்கு வந்து போறேன். பாப்போம், இன்னொரு நேர் வந்திருக்காங்க. நம்ம வந்து பத்தி நம்ம பேச போறோம். வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம். யாரு? எந்த ஊரு?
7: எப்படி எப்படி

சரிங்க.

இல்லை.

நிகழ்ச்சி

0: நேரம் 5:29 48 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொதுவை 102.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். பீச்ல இருந்து ஆர்ஜே புவி வேற லெவல வைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எந்த நேயர் புவி கூட பேச போறாங்க, நம்ம கூட நிகழ்வுகளை ஷேர் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம்.
1: மீண்டும் நம்மளுடைய ஷோக்கு வந்தாச்சு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில ரொம்பவே ஜாலியா போயிட்டு வந்த முதல் நேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்ஃபுல்லா நிறைய கேம்ஸ் விளையாடி ஜாலியா கொண்டு போனது. இன்னொரு நேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். பாண்டிமேர் மேல வந்து வணக்கம்.
2: வணக்கம்
1: முகே, சொல்லுங்க. என்
2: பேர் கௌசல்யா.
1: எந்த ஊர்?
2: பாண்டிராஜன்.
1: பாண்டிமேடா அடிக்கடி தரப்பாடலாம் சார். என்ன
2: பண்றீங்க?
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துருக்கீங்க. பீச்ல மறக்க முடியாத ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, மெமரிஸ் இருக்கா? பண்ணா நல்லதுதான், ஏன்னா சோழ நல்லது எல்லாரும் கேட்க என்ஜாய் பண்ணல.
2: காலேஜ் படிக்கும்போது ஒரு பண்ண, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நானும் பீச் எல்லாரும் கும்பலா விளையாடிட்டு இருக்கும்போது நான் போய் தள்ளி விட்டு அவரோட கண்ணாடி தொடர்ந்து போச்சு.
1: கண்ணாடி எல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு தான் தெரியும் அந்த ஒரு
2: இல்ல. பட் ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு அசைன்மெண்ட் எழுதி
1: கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நான் கேட்டதே இல்ல. ரொம்ப சொல்லிட்டு இருக்கீங்க. விளையாட போறோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சில வந்து விடுகளை கேட்கறேன். நானே இங்கே நின்றுட்டு இருந்தேன், என்ன டூ செக்ஷன் பண்றீங்கன்னு கேக்குறேன். எனக்கு புரியுது, பட் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேயா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எனக்கு 6 முகம் இருக்கு, 21 புள்ளி இருக்கு, ஆனா உயிர் கிடையாது. நான் யாரு? ஒரு ரூம்ல 4 கார்னர் இருக்கு. ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு பூனை இருக்கு. ஒவ்வொரு பூனையும் 3 பூனைங்களை பாக்குது. அப்ப அந்த மொத்தமா அந்த ரூம்ல எத்தனை பூனை?
2: 4 தான்.
1: அவ்வளவுதான். இது சிம்பிளா இருக்குல்ல.
2: தப்பா சொல்றேன், ரொம்ப
1: மொக்கையெல்லாம் கிடையாது. இல்ல லிஸ்ட்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 பேரு, 7 நாள், 7

0: இதுல பெயிண்ட் அடிச்சாங்க. 21 வீட எவ்வளவு நல்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏழு நாள்ல தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நாள் கணக்கு இல்ல, நாள் எல்லாமே ஒரே மாதிரிதான், வீடுதான் டிஃபரெண்ட். ஓகேயா? ஓகே. ஒரு விவசாயி, ஒரு விவசாயி கிட்ட 17 ஆடு இருந்துச்சான். சரி, இதான் கடைசி கேட்டு வேற கேம் இல்லாம. ஒரு விவசாயி கிட்ட 17 ஆடுங்க இருந்துச்சான். ஆடுங்க, ஆடு, ஆடுகள். அதுல 9 ஆடு ஆடு தவிர மீதி எல்லாம் செத்து போட்டான். எத்தனை ஆடுங்க மீதி இருந்துச்சோம்? எப்படி எத்தனை ஆடு உயிரோட இருந்துச்சு? மூணு டேப்லெட் கொடுத்து எவ்ரி 30 மினிட்ஸ் டேப்லெட்ட போட
1: சொன்னாங்க.
0: மொத்தமா அந்த 3 டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்?
1: 1.5 மணி நேரம்.
0: எப்படி 1.5 மணி நேரம் அப்படி பார்த்தா 1 hour தான்
1: ஆயிருக்கும்.
0: ஆக்சுவலி க்வெஸ்சன் வந்து சிம்பிள் தான். நீங்க வந்து ரொம்ப இதுவா எல்லாம் திங்க் பண்ண வேண்டாம். சரியா? நெக்ஸ்ட் ஒரே ஒரு க்வெஸ்சன்
1: கேட்டுக்கறேன்.
0: தப்பா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த இது வந்து வேற கேம். ஆனா சிம்பிளா தான் கேட்பேன். 5 நிமிஷத்துல 5 பொம்மைய மேனுபேக்சர் பண்ணிடு. 100 பொம்மைய எவ்வளவு நேரத்துல மேனுபேக்சர் பண்ணு? அவ்வளவுதான். நான் சொல்லுவேன், டக்கு டக்குன்னு சொல்லும், ராபிட் ஃபயர் மாதிரி. சரியா? பச்சை தானே
1: சொல்லுவேன்.
0: எனக்கு புரியல. காலு, காக்கா, கை, சோக்கம், அந்த வரிசை நீ எந்த வார்த்தை
1: சொல்லுவோம்?
0: தமிழ்
1: மனிதன் சாஸ்திரம், சரித்திரம், சுத்திரம்,
0: சீதை. ஓகே, இப்ப வந்து நான் உங்களுக்கு வந்து தமிழ்ல பழங்கொழிதான் தெரியுமா சொல்லி கொடுத்துருப்பாங்க.
1: நான்
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுவேன், நீங்க செகண்ட் ஆஃப் சொல்லுங்க. ஓகேயா? ஈஸியா? ஈஸிதாடா. அளவுக்கு மீண்டுனா? ஓகே. கஷ்டத்துக்கு என்ன அளவு?

0: அவ்வளவுதான், சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, இப்ப நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன். ராங் ஆன்சர் ஃபேமிலி மாத்தி யோசி வேற, ராங் ஆன்சர் ஃபேமிலி நான் சொல்றேன், தப்பான ஆன்சர்
1: பண்ணுங்க.
0: ரொம்ப பிடிக்குமா? ஓகே, இப்ப வந்து நான் சொல்றதுக்கு தப்பா ஆன்சர் பண்ணு. ரெண்டு ரெண்டு எட்டு. ஓகே, கடல்ல என்ன இருக்கும்? காக்கா என்ன பண்ணும்? வெளியே போனா நேர்களே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ரொம்பவே ஜாலியா விளையாண்டாங்க, நம்ம ஃபன் ஃபுல்லா கொண்டு போனாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கே வந்து பாவமா இருக்கு. ஏன்னா வந்து நானும் கண்ணாடிதான் போட்டிருக்கேன், கண்ணாடி விழுந்ததான் எவ்வளவு கஷ்டப்படாது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம கேம்ஸ் எல்லாம் சூப்பரா விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் கேம் காமெடியா கொண்டு போனாலும் அடுத்தடுத்த கேம்ல டக்கு டக்கு டக்கு நினைச்சிருப்பாங்க. நேர்களே இதே மாதிரி அடுத்த நேரோட கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபன் ஃபுல்லா கொண்டு போறோம். தொடர்ந்து கிழங்கு எஃப்எம் ரெயின்போ புள்ளி 102.2 கேட்டில் காலையோடு விளையாடு நிகழ்ச்சி.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யும்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

நேயர்களுக்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM Rainbow 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM Rainbow 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி காரை

0: காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 5:49:52 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நேயர்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே புவனேஷ் வேற லெவல்ல பாண்டியம் இருந்தார்ல இருந்து சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசி கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப யாருகிட்ட பேச போறாரு, என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம்,
1: வெல்கம் பேக் டு ஷோ அலையோடு விளையாடு. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாண்டி மேலினால ரொம்பவே பன்ஃபுல்லா ஜாலியா கொண்டு போயிட்டு இருக்கோம். இங்க நேயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நம்ம விளையாடுற கேம் செம்மையா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். தனியா
2: வந்துருக்கீங்களா?
1: இந்த பக்கம் வரும்போது
2: மாட்டிக்கிட்டீங்களா?
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம் ரேம்போல அலையோடு விளையாடுன்னு வச்சு
2: மறக்க நடந்திருக்கு. கிடையாது, ஜாலியா ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஓகே, அதுல வந்து கொஸ்டின்லயே ஆன்சர் மேக்ஸிமம் இருக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, மூணு முயல் மூணு கேரட்ட மூணு நிமிஷத்துல சாப்பிட்டுருச்சுன்னா ஒன்பது முயல் ஒன்பது கேரட்ட சாப்பிட எவ்வளவு நேரம்? மூணு நிமிஷம் தான். எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதான் கொஸ்டின் எல்லாம் சொல்லி கேட்காதீங்க. அதான் உங்ககிட்ட அஞ்சு மாம்பழம் இருக்கு, நான் ரெண்டு எடுத்துட்டேன்னா இப்ப யாருக்கிட்ட ரெண்டு மாம்பழம் இருக்கும்? அவ்வளவுதான் கொஸ்டின். ஆன்சர்லயே இருக்கா? சரி, ஆன்சர் கொஸ்டின்லயே இருக்கா? நெக்ஸ்ட், பஸ்ல 10 பேர் இருந்தாங்க, பேசஞ்சர் மட்டும் நான் சொல்றது, 5 பேர் இறங்குறாங்க, 3 பேர் ஏறாங்க, பஸ்ல மொத்தம் எத்தனை பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க? ஒரு மரத்துல மரத்துல ஒரு மரத்துல ரெண்டு மரம் வெட்டினா எவ்வளவு மரம்? தப்பா தப்பா சொல்றோம், சாரி, நான் வேற க்வெஸ்சன் கேக்குறேன். 10 மெழுகுவர்த்தி இருக்கு, ஓகேயா? எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல காத்துல 7 அழிஞ்சிருக்கு, ஓகேயா? மீதி எத்தனை மெழுகுவர்த்தி இருக்கும் எப்படி சொல்றீங்க? நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் பாத்துக்கோங்க, ஒவ்வொரு அளவு வரத்துக்குள்ளயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 வேர்ட்ஸ் சொல்லணும். நான் ஒரு டாபிக் சொல்லுவோம், அதுல 5 வேர்ட்ஸ் சொல்லணும், ஓகேயா? நீங்க நிறைய கேம் விளையாட போற, நீங்க எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க, ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், 5 ஃப்ரூட்ஸ் சொல்லுங்க, ஒரு அளவு வரத்துக்குள்ள சொல்லுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வேர்ட், சீக்கிரம் ஒண்ணு சூப்பர் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பாடி பாட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் காய்கறி சொல்லுங்களேன், சீக்கிரம். எல்லாரும் சூப்பரா சொல்றீங்க. நெக்ஸ்ட் டிசார்ட் இன்னொரு கேம் விளையாட போறோம், ஓகே? நீங்க இந்த பர்சனா

0: இப்படி இருக்க பசனா அப்படி இருக்க பசனான்ற மாதிரி. ஓகே, ஏர்லி மார்னிங்கா மிட் நைட்டா? அரை. ஓகே, ஏசியா ஃபேனா? ஃபேன். ஓகே, விண்டரா சம்மரா? விண்டர். ஏன் விண்டர்? வெயில் செட்டாகாது. ஓகே, நெக்ஸ்ட் வில்லேஜா சிட்டியா? பாட்காஸ்டா? ஓகே, நெக்ஸ்ட் பைக்ல போக முடியுமா கார்ல போக முடியுமா? பைக் தான், வேலையை காத்து வாங்கிட்டே போகலாம். ஓகே, விண்டோ சீட்டா இல்ல சென்டர் சீட்டா? விண்டோ சீட், அதுவும் காத்து வாங்கிட்டு ஜாலியா பாட்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து ரைனிங் நெக்ஸ்ட் சொன்னதுக்கு அது எப்படின்னா டாபிக் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு ரைனிங் இன்னொரு வார்த்தை நினைப்பா. ஓகேயா, மலை. மலை மலை கலை. ஓகே, காடு. பட்டு.
1: பட்டு
0: பட்டு. ஓகே, குரங்கு. குரங்கு என்ன உதவி சொல்றீங்க ஆன்சர? பால். குடம். குடம். ஓகே,
1: மீன்.
0: சூப்பர். ஓடு. ஓகே, தங்கு. ஓகே, ஆடு. வாவ், எல்லாமே சூப்பரா ஆன்சர் பண்றீங்க நீங்க, செம்மையா பண்றீங்க. சரி, ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்ல போறேன், அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு பாக்கலாம். ஓகேயா, இப்ப வந்து ஒரு கடவுளே வர வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா பணம் இல்லைன்னா வந்து டைம் டிராவல் பண்றது, இன்விசிபிள் அரைக்கிறது, இது நாலு ஆப்ஷன் கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொல்றேன். டைம் டிராவல். இப்போ காசு வேண்டாம், பறக்கிறது வேண்டாம், பறக்கிறது வேண்டாம். ஏன் டைம் டிராவல்? பர்டிகுலர் எங்க ஏதாவது ஒரு சின்ன வயசுல இருந்து என் டைம்ல வாழணும் ஆசைப்படுறா? மாற்றி சந்தோஷமா ஆரம்பிக்கிறேன்ப்பா, ஜாலியா விளையாடுற சூப்பரா சொல்றீங்க. இன்னொரு சிச்சுவேஷன் சொல்லிட்டா? ஓகே, இந்த பர்சன் அப்படின்னு யாரும் மிஷன் பாக்கலாம். நீங்க வந்து தூங்கி எழுந்திருக்கீங்க, எழுந்து கதவை திறந்து வெளியே வரீங்க. நார்மலா வீட்டுல இருந்தா எழுந்திருக்கு, கதவை திறந்து வெளியே வந்தா ஒரு பெரிய மலையில மாட்டிருக்கீங்க. மலையில வீட்டுல இருந்து வந்தோடனே மலையில இருக்கீங்க. இவரே ஒரு பர்சன் தான் சார்ஜ் இருக்கு. இந்த பர்சன் நான் கால் பண்ணா கண்டிப்பா நான் சொல்றதை நம்புவாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை மூணு தடவை சொன்னா நம்புவாரு, அதுக்கடுத்து நான் சொல்ற இடத்துக்கு வருவாரு. அப்படின்னா
1: யாராவது
0: அப்பா அப்பாவுக்குதான் கால்
1: பண்ணுவேன்.
0: சூப்பரா சொல்றீங்க, பெர்ஃபெக்டா. ஓகே, தேங்க்யூ சோ மச், சூப்பரா விளையாண்டுலாம் ரொம்ப. நேர்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னொரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா சூப்பரா கேம்ஸ் கொண்டு போனாங்க, ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க 102.8 ஆகியோடு விளையாடு நிகழ்ச்சி.

நேர்களே, நாளை இரவு 8:30 முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெட்ஸில் வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புல புதல்வர்கள் நாடகம் எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: அலைவது விளையாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போயிடுது டைம்னு சொல்லலாம், ரொம்பவே ஜாலியா போச்சு. எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணாங்க, நிறைய வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணாங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு சந்திச்சம் வரைக்கும் உங்கள் ஆர் ஜெயபுவனே வீட்டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி.
1: ஆர்ஜே புவனேஷ் வேற லெவல்ல பாண்டியமேனாலிருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்துறேன். இந்த நிகழ்ச்சி அலையோடு எடுக்க நான் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன். உங்களோட ஆர்ஜே மேக்ஸ் ஆகியனா சூப்பரான பாட்டு வருது, பாட்டு கிட்ட என்ஜாய் பண்ணுங்க.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றதுன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு

0: ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாட உள்ளனர். லடாக், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் முழுவதும் உள்ள 74 துடிப்பான கிராமங்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த கிராம திட்டம் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் நாடு தழுவிய அளவில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். இதில் நாடு தழுவிய ஆன்லைன் வினாடி வினா போட்டியில் பங்கேற்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பங்கேற்பாளர்கள் உள்ளூர் சமூகங்களுடன் தூய்மை இயக்கங்கள், அரசு திட்டங்கள் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வழங்கினர். இளைஞர் சம்மேளனங்கள், கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிகள், மரம் நடுதல், கிராம பஞ்சாயத்து உருவாக்குதல், உள்ளூர் கைவினை கலைஞர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை பார்வையிடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்காக வளர்ச்சியடைந்த கிராம திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், நடப்பு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரில் இதற்கான புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோவிற்கு இளைஞர்களிடமிருந்து கிடைத்துள்ள நேர்மையான வரவேற்பிற்கும் ஆலோசனைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் மக்களின் அன்பு தொடர்பு மேலும் வலுப்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்வுகால கருத்து குறித்து பிரதமர் மோடியின் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ 24 மணி நேரத்தில் 30 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்று புதிய உலக சாதனை படைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. ருமேனிய நாட்டிற்கு அவர் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருக்கு சிறப்பான பொது சேவை, கல்வி மற்றும் சமூகம் உள்ளடக்கிய பங்கேற்பு, அர்ப்பணிப்பு, இந்தியா ருமேனியா நல்லுறவை மேம்படுத்துவதற்கான பங்களிப்பு ஆகியவற்றிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட அவர், இந்த விருது இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது இருநாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள நீடித்த உறவின் அடையாளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ருமேனியாவில் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட அவர் அங்கு மரக்கன்றுகளை நட்டார். தொடர்ந்து ருமேனியாவில் நடைபெற்ற வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில், கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் மாணவர் போராட்டங்களை தொடர்ந்து நிலவும் சூழ்நிலையால் தாம் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும், இது தனது கௌரவ பிரச்சினை அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்திரிலும் நாடு முழுவதிலும் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டும், தேச விரோத சக்திகள் அதை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கிலும், எந்த ஒரு மாணவரின் எதிர்காலமும் சட்ட சிக்கலில் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கிலும் பிரதமரிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அளிக்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா குறித்து கருத்து தெரிவித்த மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, திரு பிரதானின் 10ஆண்டுகால பயணம் பொது வாழ்க்கை மற்றும் மாணவர் நலனுக்காக அவரது வாழ்நாள் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் என கூறினார். வலிமையான இந்தியாவை கட்டமைப்பதில் அவர் ஆற்றிய பங்களிப்பு ஆகியவற்றிற்காக அவர் நன்றி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி புனித ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில், இந்த புனிதமான நாள் பக்தி மற்றும் இரக்கத்தின் செய்தியை பற்றியது என குறிப்பிட்டுள்ளார். பகவான் விட்டலின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை கொண்டுவரட்டும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குடிமகனின் நலன் மற்றும் கண்ணியத்திற்காக அயராது பணியாற்றுவதற்கும் உழைப்பதற்கும் பகவான் விட்டல் ஆசியை வழங்குவார் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்.

0: வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுடெல்லியில் இருந்து லடாக்கின் டிராஸ் எல்லைப்பகுதிக்கு சென்றுள்ளார். அவரது இரண்டு நாள் பயணத்தின் போது லடாக்கின் அருகில் உள்ள முக்கிய பகுதிகளை அவர் பார்வையிடுகிறார். நாளை கார்கில் போர் நினைவு தினம் என்பதால் போர் நினைவு சின்னத்தில் நடைபெறும் அஞ்சலி நிகழ்ச்சியில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்கில் விஜய் தினம் குறித்து மேலும் சில முக்கிய தகவல்கள்.
1: 1999 கார்கில் போரின் போது உயிர் தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. 27வது கார்கில் வெற்றி தினத்தை குறிக்கும் வகையில் இரண்டு நாள் நினைவு நிகழ்ச்சிகள் லடாக்கில் இன்று தொடங்கின. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஆபரேஷன் விஜய் குறித்த நினைவு ஆவணப்படம், துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துதல், தியாகிகளின் உறவினர்களுடன் கலந்துரையாடுதல், போரில் இடம்பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. கார்கில் போர் நினைவு சின்னத்தில் இன்று முக்கிய நிகழ்ச்சிகள் தொடங்கின. நாளை போர் நினைவு சின்னத்தில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார்.
0: வினாத்தால் கசிவு மற்றும் தேர்வு நடைமுறைகளில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்ச தண்டனையை உறுதி செய்யும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் சட்ட வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: நாட்டில் வேதியியல் துறையை முற்றிலும் புதிய முறையில் மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. செமிகண்டக்டர் துறையைப் போலவே வேதியியல் துறையும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கியமான அடித்தள தொழில் துறையாக விளங்கி வருகிறது. இத்துறையை மேம்படுத்த வேண்டி இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பவ்ய ரசாயன திட்டத்திற்கு நாடு முழுவதும் 3 ரசாயன ஆலைகளை அமைக்க 3030 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்திற்கு அதிகபட்ச 1000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வினாத்தால் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான தண்டனை வழங்குவதை உறுதி செய்வதற்காக விரைவு நீதிமன்ற அமைப்பின் வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாக உள்ளது. நாளை காலை அகில இந்திய வானொலியில் 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்நிகழ்ச்சி 136வது அத்தியாயமாகும். இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பப்படும். மேலும் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூ டியூப் சேனலிலும் நேரடியாக ஒலிபரப்பப்படும். இந்நிகழ்ச்சி முடிந்தவுடன் பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பாகும். சர்வதேச அளவில் இணக்கமான சூழலை உருவாக்குவதில் இந்தியா முக்கிய பங்களிப்பு செய்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சர்வதேச வர்த்தக கூட்டத்தின் 60வது ஆண்டு நிறைவு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வெளிப்படையான மற்றும் சர்வதேச அளவில் இணக்கமான சட்ட சூழலை உருவாக்குவதில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டி கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வென்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலம் வென்ற ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜண்டுகுமாரின் செயல்திறன் பாராட்டத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இந்த அளவற்ற வலிமை, தளராத உறுதி மற்றும் பல ஆண்டுகால ஒழுக்கத்தின் முயற்சி என குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு சவாலையும் கடந்து சர்வதேச அளவில் அவர் சிறந்து விளங்கியதன் மூலம் ஜண்டுகுமார் ஒட்டுமொத்த தேசத்தின் பெருமையை அடைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் எண்ணற்ற இந்தியருக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மக்கள் நலன் கருதி நாளை லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளியில் வீட்டு வரி வசூல் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி போன்றவற்றை செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM Rainbow 102.8 நிலையத்தின் நேரம் 6:20.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:41 நேர்களுக்கான ஒரு சூப்பரான ஷோ தான். நம்மளோட மனம் விரும்புது உங்களோட ஃபேவரட் சாங்கு நீங்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேளுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271176 மற்றவுடன் 2275 2 3 0. ஸோ உங்களுக்கான டைம் இதுதான், ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சோ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் சாங் கேட்க வந்திருக்க நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போம்.
1: ஓகே, அபுசாலி சார்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
2: படம் நீதான் அந்த குயில்.
1: ஓகே,
2: பாடல் என் ஜீவன் பாடுது.
1: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.
2: மிக்க நன்றி மேடம்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புவதே உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேட்கறதுக்கான ஒரு சூப்பரான ஷோ. ஸோ அடுத்ததா யாரு ஃபேவரட் சாங் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து தங்க மகன், பாடல் வந்து ராத்திரியில் பூத்திருக்க. அந்த மாடல்
0: கண்டிப்பா வழங்கிடலாம் சார். நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்.

0: மனமருமுதை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 6:33 நொடிகள் ஆயாச்சு. சோ சூப்பர் ஹிட்ஸ் ஆன சாங்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து கேட்டுட்டே இருக்காங்க நம்மளோட நேயர்கள். அடுத்த விருப்ப பாடல் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: ஓகே கங்காதரன் சார், என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: பழனின்ற திரைப்படத்துல இருந்து யாரும் என்னிடம் சொல்லாத வார்த்தை.
0: ஆஹா, உங்களுக்கு யாரும் சொல்லாத வார்த்தையை இப்ப உங்களுக்காக நாங்க கொடுக்கறோம். நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, சோ உங்களோட விருப்ப பாடல நீங்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணும் 2271760 2275230 நம்பர்ஸ்க்கு.

0: மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் போறதே தெரியாத அளவுக்கு நம்மளோட நேயர்கள் வந்து அடுத்தடுத்த பாடல்களை கேட்டுட்டே இருக்காங்க. சோ அடுத்த விருப்ப பாடல் யாருக்கு கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், போனையில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கேன் வீரமணி சார். என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: ஊமைகள் படத்துல இருந்து ஏன் ராசாத்தி நீ வரணும் மேம், அந்த பாட்டு வேணும் மேம்.
0: கண்டிப்பா உங்களுக்காக ப்ளே பண்ணிடலாம். நன்றி சார்.
1: நன்றி மேம். நன்றி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஆறு மணி 45 நிமிடம் 16 நொடிகள் ஆயாச்சு. ஸோ மனம் விரும்புதே ஷோ அப்படி ஸ்டார்ட் பண்ணா எப்படிதான் அந்த டைம் போகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஷோ. ஸோ ஃபேவரட் சாங்ஸ் அடுத்தடுத்து நம்மளோட நேர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங்

0: யாருக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுங்க மேம்.
0: நல்லமா இருக்க சந்திரசேகர் சார், என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: எனக்கு சக்கரவர்த்தி இது திரைப்படத்தின் பெயர். கே ஆர் ரகுமான் அவர்களுடைய இசை, அதுல இருந்து மருதாணி அப்படிங்கிற பாட்டு. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நீங்க கேட்டு நாங்க ஒளிபரப்பாம இருப்போமா? நன்றி.
1: அதுதானே, என்ஜாய் பண்றோம். மிக்க மகிழ்ச்சி.
0: நன்றி. எஸ், ஸோ அவங்க சொல்ற மாதிரி நேயர்கள் கேட்கக்கூடிய பாடலை எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங் எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன்டாவும் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2275230 நம்பர்ஸ்க்கு.

0: நேர்களின் கவனத்திற்கு தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையம் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத்தொடர் 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை 26/7/2026 இரவு 8:30 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன். அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 27/7/2026 இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயகுமார். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 28/7/2026 இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆ கே கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 29/7/2026 இரவு 8:30 மௌனவிரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 30/7/2026 இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 31/7/2026 இரவு 8:30 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நியூஸ் ஆனர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குநர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி, இந்திரநகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பாட்டு கேட்ட அன்னைக்கிளி பட்டல.
0: ஓகே சார், உங்க பேரு என்ன, ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: அன்னைக்கிளி பட்டல மச்சான பாத்தீங்களா?
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கும். உங்களோட பேரு, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: ஏழுமலை, முத்தான சிவப்போம்.
0: ஓகே ஏழுமலை சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: சரி.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. ருமேனிய நாட்டிற்கு அவர் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருக்கு சிறப்பான பொது சேவை, கல்வி மற்றும் சமூகம் உள்ளடக்கிய பங்கேற்பு, அர்ப்பணிப்பு, இந்தியா ருமேனியா நல்லுறவை மேம்படுத்துவது

0: அதற்கான பங்களிப்பு ஆகியவற்றிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 400-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கலந்துரையாட உள்ளனர். லடாக், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் முழுவதும் உள்ள 74 துடிப்பான கிராமங்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றன. நீட் தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், நடப்பு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரில் இதற்கான புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோவிற்கு இளைஞர்களிடமிருந்து கிடைத்துள்ள நேர்மையான வரவேற்பிற்கும் ஆலோசனைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில், கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் மாணவர் போராட்டங்களை தொடர்ந்து நிலவும் சூழ்நிலையால் தாம் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும், இது தனது கௌரவ பிரச்சினை அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புனித ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில், இந்த புனிதமான நாள் பக்தி மற்றும் இரக்கத்தின் செய்தியை பற்றியது என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:13. வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே. சோ ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கும். சோ அடுத்ததா யார் பாடல் கேட்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து சார்?
3: நான் குத்தியூர்ல கார்த்திபன் பேசுறேன் மேடம்.
2: ஓகே கார்த்திபன் சார், என்ன பாடல் வேணும்?
3: 7G ரெயின்போ காலையில இருந்து நினைத்து நினைத்து பார்த்தேன், அந்த பாட்டு கொஞ்சம் போடுங்க மேடம்.
2: கொஞ்சம் எல்லாம் இல்ல சார், நாங்க ஃபுல்லாவே போட்டுருவோம் சார் உங்களுக்காக. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு சார். நன்றி.
3: தேங்க்யூ.
2: ஓகே சார்.

0: மனம்பெறுவதை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 7:30 ஆயாச்சு. ஸோ அடுத்ததா நம்மளுடைய ஷோல யார் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு முன்னேற வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: கலையரசு, பல்லாப்பாளையம்.
0: ஓகே கலையரசு சார், என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: படமும் பாடலும் கவிதை நடிகர்.
0: ஓகே.
1: சந்திர பூவி பரிசம் போட வரும் இந்நேரம், மல்லிகை முள்ளி ஜாதி மல்லிகை இத்தனைக்கும் ஆனந்தம். ஓடங்களில் மணமக்கள் வரும் முன்னிரவு நேரம், வாமனம் பூமலை தூவட்டும் நல்வாழ்த்து பாடட்டும். பாடும் இல்லா பாடு இது வந்து கேட்காத ஒரு பாடலை எமக்காக கேட்டு கொடுத்த தங்களுக்கு நன்றி.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: சரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: நேர்களை, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
7: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி.
8: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
9: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
10: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
11: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
12: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
11: தினமும் காலை 9:02
12: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
11: எஃப்எம் ரெயின்போக்கு
13: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
14: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானிய அதிபர் நிக்குசர் டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகள், புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமை செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
15: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
14: உத்தரப்பிரதேச மாநிலம் சாரநாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாரநாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சாரநாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சாரநாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சாரநாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்பட போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழுஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18 தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழுஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள்

0: மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவில் இருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணியிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 100,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 7:25:17
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே ஷோ, உங்க மனசு விரும்பக்கூடிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே ஷோல ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ அப்படின்னு சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் யாருக்கு சாங் கொடுக்க போறோம், விருப்ப பாடலை கேட்க யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: ஆஹா, கலைவாணி மேடம், என்ன விருப்ப பாடல் வேணும்?
3: மேம், படம் வந்து கண்ணுபட போகுது ஐயா, பாடல் வந்து மனச மடிச்சு நீதான் என் இடுப்பு சொருகிற.
1: பாடும்போது ஒரு வைப்புடே பாடுறீங்களே, கண்டிப்பா வழங்கிடலாம். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: Thank you, ma'am.
1: Okay, so

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போல. சோ நெக்ஸ்ட் விருப்ப பாடல் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து சார்?
3: திருக்கோணத்தூர் ராஜா.
2: ஓகே சார், என்ன விருப்ப பாடல் வேணும்?
3: அன்னப்பறவை படத்தின் பெயர் கோபாலா. ஏன் சார்?
2: நடுவில் வர ஒரு சிரிப்பு ஒன்று பாட்டிலே வருமா சார்?
3: சிரிக்க மாட்டாரு, சிரிக்க மாட்டாங்க.
2: அவங்க சிரிக்க மாட்டாங்க, ஆனா நீங்க தான் சிரிச்சீங்க. வெளியூர் நபர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 0413 அப்படின்னு கூடிய கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க.

0: என்ன வாங்க ஓடி போனா
1: யார
0: போல
1: இந்த பொண்ண போல
0: ஏகோபால.

0: ஊட்டி பொண்ணே ஊட்டி பொண்ணே குளிரெடுக்கலையா, நான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வேணும் கூட வர்றியா. பாடுபட்டு புடிச்சு கொடுத்த பரிசு ஒண்ணு பெற நினைச்சேன், பெடல மிதிச்சு உடல வளைச்சு மனச ஒடிச்சு பறந்து பொரிய கோபாலா. எங்க போற?
1: வீட்டுக்கு போறேன்.
0: வருவியா?
1: வரமாட்டேன்,
0: காத்திருப்பேன்.
1: நின்னுகிட்டே
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையம் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடர் 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் இரவு 9 வரை 26/7/2026 இரவு 8:30 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன். அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 27/7/2026 இரவு 8:30 மாயத்தூண்டல் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 28/7/2026 இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 29/7/2026 இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 30/7/2026 இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 31/7/2026 இரவு 8:30 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நியூஸ் ஆனர் செயலியிலும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நேர்களை, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குநர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி, இந்திரநகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி ar.pandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்காக காத்திருக்கிறோம் நேர்.

0: மக்களே,
1: என்ன
0: விருப்ப பாடல் வேணும்?
1: ஜெயா மேம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் வரும்பதை ஷோல இருக்கும் உங்களுடைய மனசு விரும்பக்கூடிய பாடல்களை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ அடுத்த விருப்ப பாடல் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: திருவண்ணாமூர்த்தி.
0: தட்சிணாமூர்த்தி சார்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: ஒரு சின்ன விளக்கம்.
0: ஓகே சார்.
1: இரவும் ஒளியும் பிரியும் சமயம் இனிமையும் கனவுகள் கற்பனையில் கவிதைகள் இதயத்தில் சிறகுகள் எண்ணத்தில் எண்ணவளின் வண்ணங்கள் ஏழாம் அறிவில் கமழும் கற்பனைகளின் அற்புதங்கள் உன் நந்தி சரலாய் என் அன்பின் தூரலாய் இதய துடிப்பின் கூடலாய் இதய இசையின் பாடலாய் ஒலிக்கட்டும் திக்கட்டும் ஓங்கார இசையாய்.
0: ஓகே சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, சோ நேயர் கேட்ட பாடல் அவருக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி விளம்பரங்களை தொடர்ந்து.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
7: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
6: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்கள் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம். மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் யாருக்கு கொடுக்கலாம் பாக்கலாம் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் அறிவிப்பாளர் இருவருக்கும் எனக்கு அன்பான மாலை வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
2: ஓகே கணேஷ் ராஜா சார், என்ன பாடல் வேணும்?
3: படம் வந்து மணல் கயிறு.
2: ஓகே
3: பாடல் வந்து மந்திர புன்னகை மின்னிடும் மேனகை சந்தன பூங்கொழிலும்.
2: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி சார்.
3: ஓகே மேடம். ஓகே நன்றி.

0: ஸ்ரீராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம், பிரபுதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்மளோட அந்த லாஸ்ட் லக்கி காலர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஆஹா, நம்மளோட காலருடைய இது என்னமோ கட் ஆயிடுச்சு. ஸோ அவர் விரும்பி கேட்ட பாடலை எடுத்தாச்சு. பட் ஆனால் நேயர் வந்து என்னமோ ஒரு பாடல் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருந்தார். இருந்தாலும் நம்ம ஒரு பாடல் அவருக்காக கொடுத்துடலாம். ஸோ அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்ப பாடலா இல்லைனாலும் உங்களுக்கான பாடல் எஃப்எம் ரெயின்போல.

0: நேர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தனது ருமேனிய பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று பிற்பகல் புதுடெல்லி புறப்பட்டார். அவரது இந்த பயணத்தின் போது வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பண்டைய பௌத்த தலமான சாரநாத் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் சாரநாத் உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளதை பிரதமர் திரு நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார். ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையான தருணம் என விவரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் சாரநாத் புத்த பகவானுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதாகவும், ஞானம், கருணை மற்றும் நல்லிணக்கம் குறித்த அவரது காலத்தால் அழியாத செய்தி உலகிற்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வழக்கமான உரையாடல்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் மூலம் ஊழியர் அமைப்புடன் இணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற தபால் ஊழியர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். புதுவை பல்கலைக்கழகத்தின் தேசிய சேவை திட்டம் நாடு தழுவிய போதைப்பொருள் இல்லாத பாரத இயக்கத்தின் கீழ் போதைப்பொருள் இல்லாத இளைஞர்களுக்கான வளர்ச்சியடைந்த பாரதம் இளைஞர் இணைப்பு என்ற நிகழ்ச்சியை நடத்தியது. போதைப்பொருள் அபாயம் குறித்து மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

Venga, papá, dale, dale, dale.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16:15 நொடிகள். நிலவு விண்ணை தொடும் நேரத்தில் நட்சத்திரங்கள் கண் சுமற்றும் இனிய வேளையில் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான இரவு வணக்கத்துடன் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் ஆர்ஜே லாவண்யா. மென்மையான மெலோடி பாடல்கள் காதல் வரிகளோடு கேட்க போறோம் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில். முதல் பாடல் கேட்கலாம், விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடியது.

தேன் சந்து தெய்வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. பௌர்ணமி இரவு, பனி விழும் காடு, ஒத்தையடி பாதை, உன் கூட பொடிநட. பௌர்ணமி இரவு அப்படின்றது என்ன ஒரு அழகான ஒரு வரி இல்லையா? ஸோ பௌர்ணமி இரவில் இந்த வெள்ளி நிலாவை பார்க்கறது என்ன ஒரு அழகு, பனி விழுந்த காடு அதை விட ஒரு அற்புதம் இல்லையா? ஸோ இதில் ஒத்தையடி பாதையில் உன் கூட நடக்கிறத விட எனக்கு வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு. அழகான பாடல் வரிகளோட பாடல் வந்துட்டே இருக்கு கடல் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்கள் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு

0: அதிகாலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

சிந்த தெய்வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. லவ் மெலடி மேஜிக்கல் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்கும். நீரும் செம்புல சேரும் கலந்தது போலே கலந்தவர் நாம். வா, வாட் அ பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் இல்லையா? ஸோ எப்படி ஒரு லிரிக்ஸ்ல தான் சாங் கேட்க போறோம். ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் சேர்ந்து பாடின ஒரு பாடல் தான் செல்லனூர் காதல் திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாதனா சர்க்கம் மற்றும் சீனிவாஸ் இணைந்து பாடிய ஒரு பாடல் கேட்கலாம். வைரமுத்தோட வரிகள்ல அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து.

நேர்களை, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையம் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடர் 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை 26/7/2026 இரவு 8:30 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 27/7/2026 இரவு 8:30 மாய்

0: தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 28/8/2026 இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 29/7/2026 இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 30/7/2026 இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 31/7/2026 இரவு 8:30 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நியூஸ் ஆனர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குநர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி, இந்திரநகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே.
1: கணாயுது FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் சாங் கேட்கலாம். ஏ ரஹ்மானோட மியூசிக்ல வைரமுத்தோட ரிலீக்ஸ், சூப்பரான ஒரு சாங் வருது, டூ இயர் திரைப்படத்திலிருந்து.

0: உன்னையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

தேன் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. காதல் வரிகளில் அருமையான பாடல்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருக்கும். 1000 வார்த்தைகள் பேசாததை உன் ஒரு பார்வை பேசி விடுகிறது அப்படின்றது என்ன ஒரு அழகிய காதல் வரி இல்லையா? ஸோ அந்த மாதிரி காதலுடைய அந்த பிரிவு வழியில் இருக்கக்கூடிய அழகான வரிகளை கொண்ட ஒரு பாடலை தான் கேட்க போகிறோம். பம்பாய் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நாளை இரவு 8:30 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் வானொலி நாடக விழா 2026. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். கேட்க மறவாதீர்கள் நேர்களே. நேர்கள் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம்

0: மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனார் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.

சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பியூட்டிஃபுல்லான ஒரு லிரிக்ஸ்ல சாங் கேட்க போறோம். யாரோட லிரிக்ஸ்ல அப்படின்னா வைரமுத்துவோட வரிகள்ல உன்னிமேனன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து.

மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், என் மனதை திறந்தால் நீ இருப்பாய், ஒளியை திறந்தால் இசை இருக்கும், என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய். என்ன ஒரு அற்புதமான வரிகள். இந்த வரிகளோட கொண்டு பாடலை தான் அடுத்ததா பார்க்க போறோம். நம்ம என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயச்சந்திரன் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், மே மாதம் திரைப்படத்திற்காக.

நேர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையம் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத்தொடர் 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை 26/7/2026 இரவு 8:30 தந்தை மிஞ்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 27/7/2026 இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 28/7/2026 இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 29/7/2026 இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 30/7/2026 இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே

0: காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 31/7/2026 8:30 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நியூஸ் ஆனர் ஆப் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குநர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி ar.pandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்காக காத்திருக்கிறோம் நேர்களே.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 11 மணி. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி பிற நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கொய்யா சாகுபடி முதற்பகுதி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கு பறவைகளின் வண்ணங்கள் செய்யும் விந்தை, வழங்குபவர் வி. சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. அதிக உடல் எடை மற்றும் அதனால் ஏற்படும் மூட்டு பிரச்சினைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி. சிவராஜ் அவர்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 அன்றாட முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 முதல் 9:45 வரை இணையவழி நேர்விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:02 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனா. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம்.

8:30 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:00 to 9:58 வரை தி ஆகாஷ்வாணி போட்காஸ்ட். இதில் புகழ்பெற்ற சைபர் செக்யூரிட்டி நிபுணர் டாக்டர் பவன் டுகேல் எமினென்ட் அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10:00 to 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது 102.8 FM ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 10:53, 12:00, பகல் 1:00 மற்றும் இரவு 7:00, 7:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.